0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: உப்பை போல தனித்தனமாக இருங்கள், அதன் இருப்பு தெரியாது. ஆனால் அது இல்லை என்றால் எதுவும் ருசிக்காது. உப்பை போல தனித்துவமாக இருங்கள். வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நான் விஜயபிரியா. இப்போ நிறைய பேருக்கு தனியா இருக்கதான் பிடிச்சிருக்கு. தனிமையை தேடி தேடி போறாங்க. தனிமையில் கால்கள் எதை தேடி அலைகிறதோ, தனிமையே தனிமையே உனக்கென்ன இத்தனைதான்.

கம் கனமே தேடுதே இதயமும் ஓடுதே என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன். இப்படி நிறைய பாடல்கள் தனிமைக்காகவே இருக்கு. நாம அதெல்லாம் விரும்பி விரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கோம். சிலர்லாம் சொல்றாங்க தனிமை தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு, அங்கதான் நான் யாரு என்ன பண்றேன் நான் என்னெல்லாம் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கிற நிறைய விஷயங்களை எனக்கு தனிமைதான் சொல்லியே கொடுக்குது கத்தே கொடுக்குது அப்படின்னு சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நான் எதுக்காக இந்த தனிமையை பத்தி இவ்வளவு பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிமையில அதிகம் வாடும் நாடுகளுடைய பட்டியல இந்தியா இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு. ஒரு தனியார் நிறுவனம் 36 நாடுகளை ஆய்வு செய்து அதனுடைய பட்டியல வெளியிட்டு இருக்கு. அதுலதான் இந்தியா இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு தனிமையில இருக்கிற கூடிய அந்த நிலையில. காரணம் இதுக்கெல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேலை பளு, குடும்ப சூழல், மன அழுத்தம் இதுதான் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ இது உண்மைதான் அப்படின்னு தோணுதுங்க. என்னவா இந்தியால நிறைய மக்கள் தொகை எல்லாரும் இருந்தாலும், நமக்குன்னு ஒரு சில வட்டங்கள், நட்பு வட்டங்கள் இப்படிலாம் இருந்தாலும், ஃபேமிலி அப்படின்னு இருந்தாலும் கூட எல்லாருமே தனியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நம்மளே நிறைய பேர்ல பார்த்திருப்போம் கேட்டிருப்போம், என்ன வாழ்க்கடா இது, இந்த வேலை, இந்த குடும்பம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்கு அப்படி எல்லாம் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு எல்லாமே இந்த மன அழுத்தம், ஒரு தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க அது எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு தெரியாம பண தேவைகள் அதிகரிக்குது. வேலைக்கு போகணும் அப்படின்னா அங்க நிறைய வருமானம் கிடைச்சாலும் கூட மன அழுத்தம் அதிகமா இருக்கு, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதன் அந்த சந்தோஷத்துக்காக நான் தனிமையை தேடி போறேன், என் கூட யாருமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையை தேடி போறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆய்வு அறிக்கை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு, இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முக்கியமா இந்த வேலை பழுவால தான் மன அழுத்தம் இருக்கு அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இந்த வேலை செஞ்சு செஞ்சு லெஃப்ட்ல இருக்கிறவங்க ரைட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரைய மளிகை கடையில போய் வாங்காம மெடிக்கல் ஷாப்ல கேட்டு நின்றுட்டு இருக்காங்க. டீ கடையில போய் ரெண்டு சர்க்கரை டீ இல்லாம தாங்கன்னு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் என்ன காரணம், இந்த டிப்ரெஷன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் சொல்றத ஒரு மாதிரி காமெடியா இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல இதுதான் உண்மையாவும் இருக்கு. நிறைய வேலை, குடும்பத்திலயும் வேலையா இருக்கு, வெளியில வேலைக்கு போனோம் அப்படின்னா அங்கேயும் வேலையா இருக்கு. இந்த வேலை பழுவால ஒரே டிப்ரெஷனா இருக்குங்க. இதுக்கு என்னதான் தீர்வு, இப்படியே வேலை பழு வேலை பழுன்னு சொல்லிட்டு காரணம் காட்ட முடியுமா அப்படின்னா கிடையாது. சில நேரங்கள்ல நாம நம்மளுடைய வேலையை நம்ம பிடிச்சி செஞ்சுட்டோம், நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான மன அழுத்தம் இதெல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய திறமைகளை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளால வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஈக்குவலா நம்மளால ஈடுபடுத்து இந்த வேலையை செய்ய முடியும். அதனால நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதிரியான டிப்ரெஷன் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி இந்த டிப்ரெஷனால மேக்ஸிமம் தனிமையை தேடியே போறோம். சோ தனிமை சில நேரங்கள்ல நல்லதாகவும் தான் இருக்கு. நம்மள நாமளே பாத்துக்கணும், நம்மள நாமளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில நேரங்கள்ல தனிமையை நமக்கு நிறையவே சொல்லிக் கொடுக்கும். அதனால நமக்காக சில நேரங்களை நம்ம ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லிட்டு, இப்போ வானிலை நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நாம தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் இருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு கடலோர தமிழக பகுதிகளிலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. அதன் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால இன்னைக்கும் நாளைக்கும் தமிழகத்துல ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், புதுச்சேரியில ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை இன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய நாளுக்கான சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 14 உலக இரத்த தான தினம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இணைந்து இருங்கள், பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். ஆட்டம்

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: zone mein
1: aiso ke pe
0: okay
1: vasima me na na re re re ora

0: தக்கத்துண்டு தக்கத்துண்டு.
1: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேரு வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ள போனா ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்ல இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமா பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலா நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்

0: கனவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமா வந்து இருந்தது. அதே மாதிரி தான் அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அப்பதான் நாஸ்தேன்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தேன்கா எழுதின லெட்டர் ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்றாங்க, கொடுக்கறாங்க. அடுத்த நாள் லெட்டர் போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தேன்காவை வந்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துறாங்க. நான்காம் நாள் இரவுல அதே மாதிரி மீட் பண்றாங்க. அப்ப நாஸ்தேன்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்ப அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றாரு. அப்ப அந்த பெண்ணும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்க வந்து நிக்கிறாங்க. அப்ப திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்ப அந்த இடத்துல நாஸ்தேன்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றதுதான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்ல ஹீரோவை வந்து ஏத்துக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு கதை. நாஸ்தேன்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனா, புதுசா அவங்கள வந்து காதலிச்ச அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அங்க வந்து இருந்தா பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா வந்து இருக்கும். கட்டாயமா இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பேர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே.

0: விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுறா, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லி ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேப்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
5: காலை 7:20 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். இன்னைக்கே காலையில 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வரவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப செய்யற வேலையை விட வேற ஏதாவது ஒரு ட்ரீம் ஜாப் வச்சிருக்கீங்களா, அந்த ஜாப்காக முயற்சி செஞ்சிருக்கீங்களா, இதுதான் இன்றைக்கான தலைப்பா இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு முறை நான் சொல்றேன், நீங்க இப்ப ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களா, அந்த வேலையோட எனக்கு இன்னொரு வேலை செய்யணும்டாங்க ஆசை, அதுதான் என்னுடைய கனவு வேலையாவே இருந்தது, அந்த வேலைக்கு போகணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அந்த வேலைக்கு போறதுக்கு நீங்க இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை பத்தி இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில பேசலாம். இப்ப நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் என்ன, உங்களுக்கு என்ன வேலை பிடிச்சது, அது ஏன் அங்க போக முடியல, அதை பத்தி எல்லாமே இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில பேசலாம். கால் பண்ணுங்க 9787-7070-107 என்ற சோனா எஃப்எம் உடைய நிலைய எண்ணிற்கு. இப்போ நாம சில பல தகவல்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். வேலை வாய்ப்பு தகவல், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அஞ்சல் முகவரி

ஆக பணிபுரிவதற்கான ஒரு தகவல்கள். சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டத்தில் ஜூன் 16 காலை 11 அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு முகவருக்கான நேரடி தேர்வுக்கான நேர்காணல் நடக்க இருக்கிறது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த நேர்காணல கலந்து கொள்ளலாம். இடம் சேலம் தலைமை அஞ்சலகம் 3 இருக்கக்கூடிய கோட்ட அலுவலகத்தில்தான் நடைபெற இருக்கிறது. கல்வி தகுதி 10 தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். என்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி சான்றிதழ், ஆதார் கார்டு, பான் கார்டுடைய அந்த ஜெராக்ஸ், அப்புறம் உங்களுடைய ரெசியூம், இதுதான் தேவை. அடுத்ததாக தங்க நகை மதிப்பீட்டாளருக்கான ஒரு பயிற்சிங்க. திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி சார்பில் சேலம் 4 சாமுண்டி வளாகத்தில் இந்த பயிற்சியானது வழங்கப்பட இருக்கிறது. ஜூன் 15 முதல் 24 வரை இந்த தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சியானது நடைபெற இருக்கிறது. இதற்கான வயது 18 நிரம்பிய அனைவரும் கல்வி தகுதி 8 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பயிற்சியின் முடிவில் இந்திய அரசு சான்றிதழும் வழங்கப்பட இருக்கிறது. அடுத்ததாக இந்த TNPSC TRB இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்க்கெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஆசிரியராக அந்த பாடங்களை வந்துட்டு பயிற்சியளிக்கிற பயிற்றுனர்களுக்கு பயிற்றுனர்களாக பணிபுரிவதற்கான ஒரு வேலை வாய்ப்பு தகவல் தான். நம்ம சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த விருப்பம் இருக்கிறவங்க இந்த பயிற்சியினருக்கு வரக்கூடிய 15 நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்ப வேண்டும். வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் உங்களுடைய சுய விவரத்துடன் கூடிய விண்ணப்பத்தை நீங்கள் சமர்ப்பிக்கணும். இதற்கு மேலும் ஏதாவது தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா 0427240170 என்ற எண்ணை அழைத்து தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக மற்றும் ஒரு தகவலும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலம் அரசு மகளிர் ITIல இலவசமாக அலுவலக உதவியாளர் பயிற்சியானது வழங்கப்பட இருக்கிறதுங்க. 10 இலவச கம்ப்யூட்டர் அலுவலக உதவியாளர் பயிற்சியானது வழங்கப்பட இருக்கிறது. 10 முதல் பட்டப்படிப்பு வரை படித்த அனைத்து பெண்களுமே வரலாம். வயது வரம்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பயிற்சி முடிக்கிறவங்களுக்கு மூலைய நிறுவனங்கள வேலை வாய்ப்பும் ஏற்பாடு செய்யப்படும். மேலும் உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னா 7530503777 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை நான் அலைபேசி என்ன சொல்லிடுறேன், 7530503377 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். சேலம் அரசு மகளிர் ITIல இலவசமாக அலுவலக உதவியாளர் பயிற்சி, அதாவது கம்ப்யூட்டர் அலுவலக உதவியாளர் பயிற்சியானது வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பாடல்களுக்கு பிறகு இணைந்து ஏறுங்கள். இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையுடைய அயற்சியாக நியமிக்கப்பட்டிருப்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவானேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் தான். பெண்களுக்கு ஏதாவது வெளியில போகும் பொழுது இல்ல வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லைங்க, சுற்று வட்டாரங்கள்ல பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி ஏதாவது நீங்க அசௌகரியமா நீங்க உணர்றீங்க, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்க பயந்து போய் இருக்க கூடாது, எதையுமே ஓப்பனா வெளியில சொல்லணும். சொல்லிட்டா இது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும், இன்னும் நேம் கெட்டு போகும் அப்படின்னா இல்லாம எல்லாமே வந்துட்டு

பாதுகாப்பான முறையில வழிமுறைகள் எல்லாமே தீர்வுகள் எல்லாமே கொடுக்கறதுக்காகத்தான் இந்த மாதிரியான சீரப்பெண் அதிரடி படை அப்படின்ற ஒரு திட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கும். பெண்கள் தான் இதுக்கு முக்கியமான பொறுப்பிலையே வகிக்கிறாங்க. ஏன்னா சிங்கப்பெண், பேரே சிங்கப்பெண் அப்படின்ற போல பெண் அதிகாரிகள் தானே இருப்பாங்க. கண்டிப்பா பெண் அதிகாரிகள் தான் இருப்பாங்க, காவல் அலுவலர்கள் தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்க வெளியில போகும்போது தவறுகள் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்க 1-8-1-181 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு நடக்குது அப்படின்றத நீங்க அவங்ககிட்ட தெரிவிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உடனடியா உங்க இடத்துக்கு வந்து அவங்க நடவடிக்கைகள் எல்லாமே எடுப்பாங்க. குழந்தைகளா இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கு, குழந்தைகள் வந்துட்டு கடத்தப்படுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. குழந்தை திருமணமா இருக்கலாம், குழந்தை கடத்தப்படுறாங்க, குழந்தைகளுக்கு தவறான முறையில வந்துட்டு பாதுகாப்பு இல்லாம நிறைய தொந்தரவுகள்லாம் நடக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 9-8 இந்த நம்பருக்கு நீங்க அழைத்து காவல்துறைக்கு வந்துட்டு தகவல்களை தெரிவிக்கலாம். அதே மாதிரி காவல்துறைக்கே நீங்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 100 அப்படின்ற நம்பரை நீங்க கால் பண்ணி அழைக்கலாம். அது மட்டும் இல்லாம சிங்க பெண்க்கு தனியாக ஒரு ஆப் செயலியும் இருக்கு, அதையும் நீங்க டவுன்லோட்லாம் பண்ணி வச்சு நீங்க அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாமே நீங்க எல்லாமே லிங்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகும்போது வெளியில போகும்போது ஏதோ தவறுகள் நடக்குது அப்படின்னா நீங்க அந்த ஆப்பை பயன்படுத்தியும் நீங்க காவல்துறைக்கு வந்துட்டு நீங்க உங்களுடைய தகவல்களை ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்காக அந்த உடனடியான பாதுகாப்பு தரத்துக்கான நடவடிக்கைகள் எல்லாமே இந்த சிங்கப்பெண் அதிரடி படையானது தர தயாராக இருக்காங்க. அதனால பெண்கள் எல்லாருமே முக்கியமா தைரியமா வெளியே போகணுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பயந்து பயந்து செய்யறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அப்போதான் வந்துட்டு நமக்குள்ளாரையே ஒரு கான்பிடன்ட் வரும். இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நாம அங்க போலாமா, நம்மளால இதை செய்ய முடியுமா, நாம செஞ்சா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வெளியில கேட்கறவங்க கேட்டுட்டே இருக்கட்டும், நாம நம்மளுடைய பாதையில முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நமக்காக பாதுகாப்பு தராங்களோ அந்த அளவுக்கு நாம அதை பயன்படுத்திக்கணும், நாம அதை மிஸ்யூஸும் பண்ணிடவே கூடாது. அதனால பெண்களே எப்பவுமே உங்களுக்கு என்ன திரைப்பிடிச்சிருக்கோ அதை தேர்ந்தெடுத்து போங்க. நிறைய துறைகள்லாம் இருக்கு, கலை இருக்கு, எல்லாத்துலயுமே நீங்க சிறந்து விளங்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கான கனவுமாவுமே இருக்கு இல்லைங்களா. வீட்டில் ஒரு அப்பா இருக்காங்க அப்படின்னா தான் மகள் வந்துட்டு நல்லா படிக்கணும்ப்பா, நல்ல பெரிய ஆளா வரணும் தானே நினைப்பாங்க. இது எல்லாருக்குமான கனவு. அதனால நீங்க தைரியமா வீட்டை விட்டு வெளியே வாங்க, அப்பதான் நம்மளால வந்துட்டு வெளி உலகத்தையும் நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன கருத்தா இருக்கு. நீங்க எல்லாருமே ஏத்துக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஜூன் 23 அஞ்சல் குறைதீர் கூட்டம் நடைபெற இருக்குங்க நம்மளுடைய சேலத்துல. அஞ்சல் தொடர்பான குறைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க இந்த கூட்டத்துல தெரிவிக்கலாம். கடிதங்கள் மூலமாகவும் நீங்க தெரிவிக்கலாம். நேர்ல போயிட்டு என்னால அட்டன் பண்ண முடியாது அப்படின்றவங்க கடிதங்கள் மூலமா கூட உங்களுடைய குறைகள் என்னவா இருக்கு அஞ்சல் துறை சார்ந்து அதை நீங்க கடிதங்கள் மூலமாக அனுப்பலாம். ஜூன் 17 வரை உங்களுடைய கடிதங்களை நீங்க அனுப்பணும். கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி முதுநிலை கண்காணிப்பாளர் கிழக்கு கூட்டம் சேலம் 6-3-6-0-0-1 இந்த முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். தொடர்ந்து பேசலாம் பாடல்களுக்கு பிறகு. இனிந்து எழுங்கள், இது சோராயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பிஸ்னஸ் காலேஜ் கேட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:48 நிமிடமாகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. நம்ம சேலத்துல பாத்தீங்கன்னா 14 தாலுகா அலுவலகங்கள்ல வருவாய் தீர்வாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜமா பந்து வரக்கூடிய 16 தொடங்கி 24 வரைக்கும் நடக்க இருக்கு. ஓமலூர், எடப்பாடி, சேலம் மேற்கு, தலைவாசல், ஏற்காடு, பெத்தநாயக்கன் பாளையம் தாலுகா பகுதிகளில் 16 முதல் 18 வரை நடக்க இருக்கு. சேலம் தெற்கு, எங்கவெள்ளி, வாழப்பாடி, சங்ககிரி தாலுகா பகுதிகளில் 16 தேதியிலிருந்து 19 வரையும், காரியம்பட்டி, ஆத்தூர் தாலுகாவில் 16, 17 இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்குமே அந்த டேட் வந்து குறிச்சிருக்காங்க. முக்கியமா 16 தேதியிலிருந்து 24 வரைக்கும் ஜமா பந்தியானது நடைபெற இருக்கிறது. அதனால இந்த கூட்டத்தில் நீங்க எல்லாருமே கலந்துட்டு உங்களுக்கான அந்த கோரிக்கைகள், குறைகள் என்னவோ இருக்கோ அதை நீங்க மனுக்களா கூட தெரிவிக்கலாம். அடுத்ததாக உலக கோப்பை கால்பந்து போட்டி ஜூன் 11 தொடங்குச்சு இல்லைங்களா. மெக்சிகோல எஸ்டாடியோ அஸ்டெகா அப்படின்ற ஒரு மைதானத்துலதான் நடந்தது. மொத்தம் 12 பிரிவுகள், 48 அணிகள், 16 இடங்கள்ல நடைபெற போகுது இந்த உலக கோப்பை கால்பந்து போட்டி. 39 நாட்கள் நடைபெற இருக்கிறது. 109 போட்டிகள். ஃபைனல் போட்டி வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெட் லைஃப் அப்படின்ற மைதானத்துல தான் நடைபெற இருக்கிறது. உலக கோப்பை கால்பந்து தொடர் அமெரிக்காவுடைய அணி வெற்றியோடு துவங்கி இருக்குங்க. அந்த லீக் போட்டியில 4-1 அப்படின்னு சொல்லி பராகுவே அணியை வீழ்த்தி இருக்கிறது அமெரிக்கா. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில ஜனாதிபதி மாளிகையில இருக்கக்கூடிய கலாச்சார மையத்துல ஜூன் 11 ஒரு கூட்டம் வந்துட்டு நடைபெற்றது. என்ன கூட்டம்? நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த திட்டம் வந்துட்டு 2015 ஜனவரி 1 மத்திய அமைச்சரவையால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த நிதி ஆயோக். இதற்கு முன்பாக வந்துட்டு இந்த மாதிரி திட்டம் என்னவா இருந்ததுன்னா 5 ஆண்டுக்கு 1 நடக்கக்கூடிய திட்டக்குழுவாக இருந்தது. அதை மாற்றிதான் இப்போ வருடத்திற்கு 1 இந்த நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. முதல் 5 வருடத்திற்கு 1 நடைபெற்றது, இப்போ 1 நடைபெறுகிறது. இதுல என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அதாவது இந்தியா வந்துட்டு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமுமே அப்போ அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கணும் இல்லைங்களா. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலுமே என்ன வளர்ச்சி வந்துட்டு கொண்டு வரணும், எங்க மாநிலம் வந்துட்டு இந்த துறையில வளர்ச்சி இந்த ஆண்டுக்குள்ளார நாங்க செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இலக்கு வந்துட்டு அவங்க செட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமுமே அந்த ஒவ்வொரு மாநிலமுமே ஒவ்வொரு இலக்கை கொண்டு செயல்படுவாங்க. இந்த 3 இந்த துறையை நாங்க டெவலப் பண்ண போறோம், அடுத்த 5 விவசாயத்துறையை மேம்படுத்துறோம், இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்குமே எது தேவையோ அதை முன்னெடுத்து இலக்காக வச்சு செயல்படுவாங்க. அந்த வகையில தான் இந்த நிதி ஆயோக் குழுவில் பேசவும் செய்வாங்க. அப்புறம் ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு ஃபண்ட் எல்லாம் தேவைப்படுது அப்படின்றதையும் அந்த கூட்டத்துல தான் பேசுவாங்க. அதுக்கு நிதியானது ஒதுக்கப்படும். இந்த மாதிரி இந்த ஆண்டுக்கான நிதி ஆயோக் குழு வந்துட்டு இந்த ஆலோசனை குழுவானது ஜூன் 1 நடைபெற்றது இல்லைங்களா. 2-3 முன்பாகவே அதே நடைபெற்றது. இதுல நம்ம தமிழ்நாடு வந்துட்டு 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக மாற பணி வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் அவர்கள் அந்த கூட்டத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதையும் இந்த ஆலோசனை கூட்டத்துல பேசப்பட்டு இருக்கு. பொருளாதார வளர்ச்சியில இப்ப கூட தமிழகம் வந்துட்டு 2வது இடத்துல இருக்குங்க. மிகப்பெரிய பொருளாதார மாநிலங்களாக நம்முடைய தமிழகம் வந்துட்டு திகழ்கிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழகத்துக்கு என்னென்னலாம் வேணும், ஒகேனக்களுடைய அந்த 3வது கூட்டு குடிநீர் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வர போறோம், அதையெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு

கூட்டத்தில் பேசப்பட்டு இருக்கு. இதுதான் முக்கியமாக நடந்த ஒரு தகவலாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவிட்டு இருக்குங்க. இது வந்துட்டு எதன் மூலமாக பரவக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வவ்வால் பன்றி போன்று விலங்குகளிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ். மனிதர்களுடைய சுவாச மண்டலம் நரம்பு மண்டலத்தை தான் இது அதிகமாக பாதிக்குது. முக்கியமான அறிகுறிகள் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, காய்ச்சல், தலைவலி, வாந்தி, மூச்சு திணறல், மயக்கம், இதுதான் இதனுடைய முக்கியமான அறிகுறியாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த வவ்வால் கிடைத்த பழங்கள்லாம் சாப்பிட்றதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், இருந்தாலும் இங்கிருந்து நிறைய பேர் வந்துட்டு டூருக்காக கேரளாலாம் போவோம். சொன்னேன், தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக் டாப் 10 மியூசிக்
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை
2: நேரம் காலை 7:55 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கிறது நான் விஜயபிரியா. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு 16 நிகழ்ச்சி வரவிருக்கிறது. என்ன தலைப்புல வர இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப செய்யற அந்த ஜாபை விட வேற ஒரு ஜாப் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீமா உங்களுக்கு இருக்கா, அந்த ட்ரீமுக்காக நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்களா அப்படின்றதா இன்றைக்கான தலைப்பா இருக்கு. நீங்க இப்ப செய்யற வேலையை விட வேற ஏதாவது ஒரு ட்ரீம் ஜாப் வச்சிருக்கீங்களா, அந்த ஜாப்க்காக முயற்சி செய்யறீங்களா, இதுதான் இன்றைக்கான தலைப்பு. ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு துறையில நான் வந்துட்டு வேலைக்கு போகணும்னாங்க நினைச்சேன், ஆனா எனக்கு கிடைச்சதுனோ இந்த வேலை தான், எனக்கு அப்போ வந்துட்டு பண தேவைகள் அதிகமா இருந்ததுனால சரி ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் நான் இந்த வேலையில விட்டு வந்தேன், அப்படி இந்த வேலையை விட்டவும் முடியல இப்போ, ஆனா எனக்கு அந்த வேலைக்கு தான் போகணும்னு ஆசையாவும் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா நீங்க? அப்படின்னா அந்த வேலைக்காக எப்படியாச்சும் அந்த வேலைக்கு போகணும்னு நீங்க ஏதாச்சும் வேற வழி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வேலையை கிளிக் பண்ணணும், அந்த நமக்கான அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்களா, ட்ரை பண்றீங்களா? அதை பத்தி எல்லாமே இன்னைக்கு நாம பேச போறோம். ஏன்னா படிச்சுட்டு ஒன்னா இருக்கும், சிலர்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு டிகிரி படிச்சா போதும், ஏதோ நமக்கு படிச்சதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறமா தான் என்னப்பா இந்த வேலை நமக்கு வேற பிடிக்கல, இருந்தாலும் காசு வேற தேவைப்படுது, என்ன பண்றது செஞ்சுதானே அவங்க சொல்லிட்டு மன அழுத்தத்திலேயே பிடிக்காமலேயே அந்த வேலையை வந்துட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. பின்னாடி அந்த ஒரு கொஞ்சம் மந்த் ஒவ்வொரு மாசம் தேவைக்காக அந்த காசு தேவைப்படுது இல்லைங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனா மனசுக்குள்ளார எனக்கு இந்த வேலைக்கு தாங்க போகணும்னு ஆசையாவே இருந்தது, ஆனா நான் ட்ரை பண்ணாம விட்டுட்டேன், அப்ப வந்துட்டு எனக்கு ஒன்னும் தெரிவிக்கல எப்படியாச்சும் போயிடுவோம்னு நினைச்சா. ஆனா வளர்ந்து வர

நாட்கள் நகர நகர தான் தெரிஞ்சது. நம்ம ஸ்டார்டிங்லயே அதுக்கான இன்புட்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட தேவை இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா இது எல்லாருக்குள்ளாரையுமே இருந்திருக்கும். ஒரு சிலவங்க நினைச்ச வேலைக்கே போனவங்களும் இருப்பீங்க, சிலர்லாம் வந்துட்டு நினைச்ச வேலைக்கு போக முடியலைங்க, கிடைச்ச வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா நினைச்ச வேலைக்கு நான் எப்படியாச்சும் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் இருக்க கேட்டகரிஸும் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க உங்க நீங்க இப்ப பாக்குற வேலை என்ன, அந்த தொழில இருந்து உங்களுக்கான ட்ரீம்கான அந்த வேலை என்னவா இருந்தது, அதை பத்தி எல்லாமே இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில ஜாலியா பேசலாம். உங்களுடைய சோகங்களை எல்லாமே கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம், உங்களுடைய சந்தோஷங்களையும் எங்களை ஷேர் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு மன ரிலீஃப் பண்றதுக்காக தான் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நிறைய பேர் நம்ம தான் இப்படி நினைச்சோம், மத்தவங்களும் இப்படிதான் இருக்காங்க, பட் ஆனா இப்படியே இருந்துடக்கூடாது, நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய பேச்சால மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாகவும் இது இருக்கும் இல்லைங்களா. அதனால மறக்காம இன்னைக்கு காலையில 11 மணிக்கு கால் பண்ணுங்க 9787070178 என்ற சோழமுடைய நிலை என்ன இருக்கு, உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய அந்த சொந்த கதைகள் எல்லாத்தையும் கேட்கறதுக்காக நாங்க இங்க ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ மறக்காம சோனாயகமா கேட்டுட்டே இருங்க. நம்ம சோனாயகம்ல ஒரு பேர் பார்க்கக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமா நீங்க ஓட் பண்ணலாம். 9787070178 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அந்த பாட்டுடைய நேமையும் சொல்லி நீங்க ஓட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு டாப் 10 மியூசிக் நீங்க கேட்கலாம். அதுல நீங்க ஓட் பண்ண பாடல்களை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, அடுத்ததா உங்களுக்கு சொல்ல சொல்ல டாப் 10 மியூசிக் தாங்க வர இருக்கு. நீங்க ஓட் பண்ண அந்த பாடல்களை எத்தனாவது இடத்துல இன்னைக்கு பிளே பண்ண போறாங்க அப்படின்றதையும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த வீக்கெண்ட ஜாலியா நீங்க சோனாயோட கொண்டாடலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில 12 மணிக்கு பகல் 12 மணிக்கு பாத்தீங்கன்னா சினிமா நிகழ்ச்சியும் வரவிருக்கிறது. என்ன மாதிரியான திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு, தியேட்டர் பத்திர சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சினிமா நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து சோனாயகம் கேட்டுட்டே இருங்க. சோனாயகம் பத்தி உங்க நிகழ்ச்சிகளை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தாங்க 9787070178 அப்படின்னு இந்த நம்பர் தான். இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் விஜய் பிரியா. நன்றி நேயர்களே.

0: 107.8 சமுதாய வானொலியில் டாப் டாப் 10 மியூசிக்.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டே நீங்க ஓட் பண்ண பாட்டு எல்லாம் போட்டு காட்டுறதுக்காக வந்துட்டேன் திவாகர். எல்லோருக்கும் அருமையான வணக்கம் மக்களே. இந்த வாரம் நீங்க டாப் 10க்கு மாறி மாறி அத்தனை ஓட்டு வந்து போட்டிருக்கீங்க, அத்தனை பாட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த பாட்டுல ஒரு 10 பாட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து அவ்வளவுதான் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியே முடிஞ்சு போயிடும் போல அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. இருந்தாலும் அந்த 10 பாட்டுமே தரமான பாட்டு. நிறைய நேர்கள் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க, ஒரு சில பாட்டெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருந்தீங்க, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் போடுங்கன்ட்டு. ஒரு சில பேர் பாட்டெல்லாம் அழகா வர்ணிச்சுலாம் சொல்லியிருந்தீங்க, எல்லாமே அவ்வளவு அருமையா இருந்தது. நீங்க சொல்றத கேட்கறப்பையும் நீங்க சொன்னதோட அந்த பாட்டை கேட்கறப்பையும் அவ்வளவு அருமையா இருந்தது. இதே மாதிரி எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தாமதிக்காம இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாம். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாய் நரேஷ் குமாரோட இசையில வந்திருக்கக்கூடிய கண் முன்னே சிரிக்கிறாய் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஒரு காதல் பாடல், அதுவும் சாய் நரேஷ்

0: இசையில சாய் நரேஷோட குரல்ல சாய் நரேஷே வந்து ஒரு இசையமைச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்ல கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த பாட்டு எப்படி இருக்கும், தாறுமாறா இருக்கும். இந்த பாட்டுக்கு ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு நீங்க ஓட் பண்ணதுக்கு. இன்னும் ஒரு சூப்பரான பாட்டு இந்த ஒரு காதல் பாடல், கண் முன்னே சிரிக்கிறாய் அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து 9வது இடத்துல நம்ம ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கொடுத்த சமையான பாட்டு ருத்ராவோட மியூஸ் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. ருத்ராவோட பாடல்ல எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அவரோட குரல் அவ்வளவு தனித்துவமா இருக்கும் மக்களே, நிஜமா தான் சொல்றேன். ருத்ராவோட நிறைய பாடலுக்கு ஃபேன் ஆன மாதிரி இந்த மியூஸ் பாட்டுக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். இந்த பாட்டு கேட்கறப்பே அவ்வளவு சூப்பரா இருக்கும், ஒரு சோகமாவும் இருக்கும், அதே சமயத்துல அவ்வளவு செமையாவும் இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாட்டு இப்ப உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 10.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.
4: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் Top 10 Music.
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கறேனுடன். இன்னைக்கு நம்ம Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ரெண்டு பாட்டு கேட்டு முடிச்ச கையோட அடுத்து இன்னும் 8 பாட்டு இருக்கு. 8 பாட்டில் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ கேட்டலாம். இந்த வாரம் Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெகதி சிசையில் வந்திருக்கக்கூடிய அடிக்கல்லி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாட்டை போட்ட உடனே கஸ்தூரி அண்ணா கால் பண்ணிட்டாரு, தம்பி இந்த பாட்டுக்கு ஒரு ஓட் பண்ணிருக்கு, தம்பி அருமையான பாட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கு ஒரு ஓட்டை பதிவிட்டுட்டாரு.

0: இந்த பாட்டு வந்து கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு சோக பாட்டு மாதிரி போனாலும் இது ஒரு காதல் பாடல். ஜெகதீஷே வந்து இதுல பாடியிருக்காரு. ரொம்பவே மினிமலான இன்ஸ்ட்ருமெண்ட், தேவையான இசை கருவிகளை மட்டும் பயன்படுத்தி எவ்வளோ அழகாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு ஜெகதீஷ் இந்த பாட்டை. ஜெகதீஷோட அடிக்கல்லி அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மணிமாறன் இசையில் வந்திருக்கக்கூடிய கொக்காணி அப்படிங்கிற பாடல். இதில் வந்து செந்தில் பாடியிருக்காரு, செந்தில் கணேஷ் இந்த பாடலில் பாடியிருக்காரு, மணிமாறன் இசை அமைச்சிருக்காரு. சூப்பரான குரல், செந்தில் கணேஷோட குரலுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். இந்த பாடல் சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு வந்து நம்ம தாதகப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. அருமையான பாடலுக்கு சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு கிராமத்து இசையில கொடுத்திருப்பாரு. மணிமாறனோட தனித்துவமான அந்த ஸ்டைல என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராமத்து இசையும் அங்கங்க எலக்ட்ரானிக் எங்கெங்க தேவை அங்கங்க கொஞ்சம் இணைச்சு ஒரு அருமையான இசை கொடுப்பாரு. இதை கேட்கிறப்ப நம்ம வந்து ஒரு கிராமத்துக்கே போயிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பாடல இருக்க வரிகளும் பாத்தீங்கன்னா, அதிகமா ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாம தமிழ் வார்த்தைகளே பயன்படுத்தி அழகா கொடுத்திருப்பாரு. இந்த ரெண்டு பாட்டுமே இப்ப உங்களுக்காக சோனா எஃப்எம் 107.8 வந்துகிட்டே இருக்கு. கேட்டு வாங்க மக்களே.
1: Music number 8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் டாப் 10 மியூசிக்.
1: சோனாபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கரேனுடன். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சு இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதில் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துலும் 5வது இடத்துலையும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ கேட்க போகிறோம். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல நம்ம நிறைய நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இவரோட பாட்டு மட்டும் நம்ம போடாமல் இருந்துட்டோம்னா அவங்க சண்டைக்கே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட பாட்டு தான் சாந்தகுமாரோட குண்டு மல்லி கொண்டக்காரி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம மீட்டர் ஓட்ட மைமுதர்லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றியாக்கா அந்த பாடல் ஓட் பண்ணதுக்கு. சாந்தகுமாரோட குரல் எப்பயுமே சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் எந்த பாட்டு போட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட குரல் இருக்கும். எந்த பாட்டு பாடினாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாடலையும் அப்படி தான் பாடியிருக்காங்க. சாந்தகுமார் ஸ்ரீஷா காம்போவில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்து பிடிச்சிருக்கு. ஒரு ஃபோக் சாங் மாதிரி பண்ணியிருக்காரு சாந்தகுமார். தேவையான இடத்துல சூப்பராக அருமையாக அதெல்லாம் மாடுலேட் பண்ணி அவ்வளோ அழகாக பாடி அற்புதமாக கொடுத்துருக்காரு. இது ஒரு டூயட் சாங், ஃபோக் சாங். இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாடலோட பெயர் தான் வந்து அன்பே அன்பே. நம்ம அச்சு இருக்கார்ல இந்த ஒத்த ரூபா அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள். இப்போ எனக்கு அந்த ஒத்த ரூபா தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு மைண்டில் ஓடக்கூடிய பாட்டு இந்த அன்பே அன்பே அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடலில் இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பொதுவாக நம்ம ஏதோ ஒரு பாட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேற ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் கூட கொலாப் பண்ணி அவங்களையும் கூப்பிட்டு நம்ம பாட்டில் பாட வைப்போம். அதே இந்த பாட்டில் வந்து நம்ம எஃப்எம்ல போயிட்டு இருக்க இன்னொரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டே இந்த பாட்டில் பாடியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேவாக் பிரதர்ஸ். ஹேவாக் பிரதர்ஸ் டீம்ல இருந்து ஹேவாக் மதன் இந்த பாட்டில் பாடியிருப்பாரு. கேட்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்கும். அவரோட போர்ஷன் சின்ன ரேப் தான் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கேட்டு பாருங்க. சூப்பராக பாடியிருப்பாரு. அச்சுவோட அன்பே அன்பே அப்படிங்கிற பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த ரெண்டு பாட்டுக்கும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஹே பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கேடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

கேட்டுட்டு இருக்கீங்க சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 6 பாட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் 4 பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். அந்த 4 பாட்டுல 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுவா. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 4வது இடத்துல திவாகர் மற்றும் கௌதம் ஜெயதிலகர்.

0: இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணியிருக்கக்கூடிய பவ் பவ் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு. திவாகரோட இசையில கௌதம் ஜெயதிலகரோட வரிகள்லையும், அது மட்டும் இல்லாம அபிஷேக் புகழோட குரல்ல வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் வந்து நாய்க்குட்டிகளுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, பாடியிருக்காங்க. ரொம்பவே ஒரு அருமையான பாடல் இது. நாய்க்குட்டிக்காக ஒரு பாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டு இது. இந்த பாடல் வந்து அபிஷேக் பகல் தான் பாடியிருக்காரு, வரிகள் அவரும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்காரு. சூப்பராக இருக்கும், பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த பாடலுக்கு வந்து நம்ம மேட்டுப்பாட்டம் 50 கலைசெல்வியக்காக ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பவு பவு பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்து 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்கணும்ல, அதை சொல்றதுக்காக நானும் அவ்வளோ காத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது பின்னணி இசையும் வந்து ரொம்ப தாம்தும்னு போடாம ரொம்ப சாந்தமா கொடுத்திருக்காரு. அருமையான பின்னணி இசையில சூப்பரா பண்ணிருக்க இந்த பாடல் வந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக 2 பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நீங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில இது வாக்கர் என்னுடன்.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

0: Dani.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
2: இவ்வளோ நேரத்தை கடந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இரண்டு பாடலை கேட்க வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனாயகம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி. இது வாக்கர் என்னுடன். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8 பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. இன்னும் 2 பாட்டு தான் காத்துக்கிட்டே இருக்கு. அது ரெண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடவா. நம்ம ஹேவக் பிரதர்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சைகோ கண்மணி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலரசி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடல் ஓட் பண்ணதுக்கு. என்னப்பா பாடல் பேர் இப்படி இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க. பாட்டு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக அவருக்கு தெரிஞ்ச வரிகளில் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எமோஷனை போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹேவக் பிரதர்ஸ். இந்த பாட்டு

0: வந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இது ஒரு லவ் ஃபெயிலர் சாங் தான். அவர் சைடில் இருக்க வழிகள்லாம் வந்து அவர் வந்து பாடல் மூலியமாக எப்படி வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த பாடல். சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கே கேட்டு பாருங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல இருக்க பாடல் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சத்ய பிரகாஷ் குரலில் இருக்கக்கூடிய அரும்பு மலரே அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடலுக்கு திருப்பூர்லேருந்து கஸ்தூரி நான் கால் பண்ணி ஓட் பண்ணார். அவர் இந்த பாடலை ஓட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னார், அது என்னன்னு போட்டு காட்டுறேன், நீங்களே கேட்டு பாருங்களேன்.
1: தம்பி இன்னொரு ஒரு கோரிக்கைங்க வந்து, இந்த அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு பாட்டு போட்டீங்க இல்லைங்க, அரும்பு மலரே
2: அழகு
1: பாட்டுங்க, அற்புதமான பாட்டுங்க. அது வரக்கூடிய வரிகள் கடைசி சரணத்துல வந்து, பருவ வயதில் பக்குவங்கள் இருக்க வேண்டும் அவசியம் அப்படிங்கிற அந்த வரிகள்லாம் வந்து ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, உங்க அத்தனை சிறுமியர் சிறுவர்களுக்கும் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான வரிகள் எல்லாம்.
2: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி.
1: சூப்பரான வரிகளும் அந்த
0: நன்றி மக்களே.
3: Number 2.

0: 97.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு சிறப்பான கெஸ்ட் தான் இணைஞ்சிருக்காங்க. அவரோட பேர் வந்து மணிகண்டன் செல்வராஜ். இவர் வந்து சேலம் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டோட பேராசிரியரா இருக்காரு. அவரோட ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி எல்லாம் இந்த ஜேர்னிக்குள்ள வந்தாரு, அது மூலமா மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார்.
2: நான் மணிகண்டன் செல்வராஜ். நான் நேச்சர்ல வந்திருக்கேன். சோ நான் 2017 பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ அதுக்கப்புறம் பார்டெண்டிங் அண்ட் ஃபிளாட் பார்டெண்டிங் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரீலான்ஸ் பார்டெண்டரா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கரண்ட்லி நான் ஓகேங்கண்ணா சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல எஃப்எம்பி ப்ரொஃபஸர் அண்ட் பார் இன்ஸ்ட்ரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது பாத்தீங்கன்னா ராடிஷன் குரூப்ஸ் ஓடது.
1: ஓகே ஓகேங்க சார். அடுத்து நிறைய ஃபீல்டு இருக்கும்போது இந்த ஜேர்னியை நீங்க சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் சார்?
2: ஸோ எங்கே பார்த்தாலுமே வந்து ஒரு 9-to-5 ஜாப் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஆண்டர்பிரினரா இல்லை நமக்கு பிடிச்ச ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக நான் இந்த பார்டெண்டிங் கோர்ஸ் அப்படின்றத ரொம்பவே விருப்பத்தோட கற்றுக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரிங் அண்ட் ஜக்லிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மிக்ஸாலஜி அப்படின்றது நம்ம ஓனாக க்ரியேட்டிவாக கற்றுக்கிறது இந்த விஷயங்கள்லாம் உள்ள வரும்.
1: ஓகே ஓகேங்க சார். இப்போ இந்த துறைக்கு வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க, அதுலேருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க சார்?
2: ஸோ இந்த ஃபீல்டு வந்து ஒரு ஒர்க்கு ஒரு ஏர்னிங் அப்படின்றத தாண்டி நமக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கட்டும், நம்ம மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கட்டும், எதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபண்ட் அப் பண்ணேன். ஸோ இந்த ஜக்லிங் அப்படின்னு

0: போது குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஃபோகஸ்டான ஒரு மெமரி பவர், ஒரு ஐ பவர், ஃபியூச்சர் பிளான் பண்றது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நேச்சுரலாவே இம்ப்ரூவ் ஆகும்.
1: ஓகே ஓகேங்க சார். இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்?
0: ஸோ இது வந்து நான் கரியர்ல வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஹோட்டல் ஃபீல்ட்ல என்ட்ரு ஆனப்போ ஸோ இந்த மாதிரி தான் ஜாப் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்டெண்டிங் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓனாகவே வந்து கிராஃப்ட் பண்றோம், அன்மாக்டைஸ் ஜூஸ் மேக் பண்றோம், இந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு. அதுவும் நம்ம ப்ரைவேட்டாக ஈவெண்ட்ஸ் வந்து ரன் பண்றோம், ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு நிச்சயமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், அங்கே வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஈவெண்ட் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மராக பல மக்கள் முன்னாடி நின்று பண்ணுவோம். ஸோ இது ஒரு தனி ஒரு என்ன சொல்கிறது கிக்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் என்னை அடுத்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவ் பண்ணுச்சு. ஸோ ஃபியூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இது வந்து ஒரு க்ரௌட் ஹேண்ட்லிங் இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டேஜ் ஃபியரை போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண பண்ண குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூடவே இருந்த மணிகண்டன் சார், செல்வராஜ் அவங்க தான், அவங்களோட பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எதனால இந்த துறை அவர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: வரலாற்றில் இன்று இன்று
1: இன்னைக்கு உலக ரத்த தான தினம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 14 தேதி உலகம் முழுசும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. உயிர்களை காப்பாற்ற தன்னார்வமா ரத்த தானம் செய்யக்கூடிய தானதாரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளா இது கொண்டாடப்படுது. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட் ரத்தம் விபத்துல சிக்கினவங்க, அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகள், பிரசவ கால தாய்மார்கள் மற்றும் தலசீமியா மாதிரியான நோய்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உயிரை காப்பாத்த உதவுது. ரத்தத்திற்கு மாற்று எதுவுமே இல்லைங்க, அத மனிதர்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால பாதுகாப்பான மற்றும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ரத்த கையிருப்ப உறுதி செய்யறதுல தன்னார்வ ரத்த தானம் செய்யறவங்களோட பங்கு ரொம்பவுமே முக்கியமானது. பொதுவாவே 18 to 65 வயசுக்குள்ள நல்ல உடல் நலத்தோட இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனைப்படி ரத்த தானம் செய்யலாம். அதே சமயத்துல ரத்த தானம் செய்யறது உடலுக்கு தீங்கு விளைவிக்காதுங்க, மாறா அது ஒருத்தரோட உயிரை காப்பாற்றும் மனிதநேய செயலா இருக்கு. உயிரை காப்பாற்றக்கூடிய மிக உயர்ந்த தானமா ரத்த தானம் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இன்னும் ரத்த தானம் குறித்த பல கேள்விகளும் தயக்கங்களுமே இருக்கு. ரத்த தானம் பற்றிய மக்களோட கருத்து என்ன, அவங்க இத எப்படி பாக்குறாங்க அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்கலாம் வாங்க. வணக்கம் அக்கா, உங்க பேரு, எந்த ஊரு?
2: வணக்கம், நான் செல்வி பேசுறேங்க, காசக்காரனூர் சேலம்.
1: அக்கா, ரத்த தானம் செய்யறதுக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அவங்க ரத்தம் கொடுத்துட்டா மறுபடியும் வரா ஊராதோ அப்படின்னு நினைக்கிறாங்க, அது தப்பு. ரத்த தானம் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க.
1: சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி அக்கா.
2: நன்றி.
1: வணக்கம் அண்ணா, உங்க பேரு, எந்த ஊர் அண்ணா?
3: வணக்கம், என் பேரு செல்வதுரை, பொன்னமாப்பேட்டை.
1: ரத்த தானம் செய்யறத பத்தி உங்களுடைய கருத்து
3: என்னன்னா,
1: ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன
3: நினைக்கிறீங்க? சத்து வேணுங்கிற பயம், நிறைய பேர் குடிக்கிறாங்க, ரத்தம் குடுக்கறது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா வயசானவங்க குடுக்கிறது கஷ்டப்படுறாங்க, இள வயசு பிள்ளைங்களும் ரத்தம் குடுக்கிறது தப்பே கிடையாது. நன்றி.
1: நன்றி அண்ணா. வணக்கம் அக்கா, உங்க பேரு?
4: வணக்கம், என் பேரு வந்து பவித்ரா.
1: அக்கா, ரத்த தானம் செய்யறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: ரத்த தானம் வந்து ரொம்ப முக்கியம் தான். நான் கன்சீவா இருக்கிறப்ப ரத்தம் பத்தல, எனக்கே வேற ஒருத்தவங்க தான் கொடுத்தாங்க. அதனால ரத்த தானம் வந்து செய்யறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான்.
1: அக்கா, இளைஞர்களுக்கு மத்தியில ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு இருக்கா?
4: இளைஞர்கள்ட்ட வந்து கண்டிப்பா இருக்குது. எனக்கே கொடுத்தது வந்து ஒருத்தங்க வந்து ஒசூர்ல இருந்து ஒன்னுதான் கொடுத்தாங்களே, அதனால ரத்த தானத்துல நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா, தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
1: வணக்கம் அண்ணா, உங்க பேரு, நீங்க எந்த ஊர் அண்ணா?
5: வணக்கம், கனகராஜ், காசக்காரனூர் மாரியம்மன் கோயில் தெரு.
1: ஆனா ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
5: அவங்க ரத்தம் கொடுத்தா உடம்பு வீக் ஆயிருன்னு பயப்படுறாங்க. ரத்த தானம் பண்ணா நல்லது, மக்கள் வந்து பயன் அடைவாங்க.
1: நன்றி அண்ணா. வணக்கம்.
6: வணக்கம்,
1: உங்க பேரு?
6: என் பேரு ராகுல் ஆனந்த்.
1: ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
6: ரத்த தானம் பண்றதுனால எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம போயிரும் நினைக்கிறாங்க, அது அப்படி கிடையாது, எல்லாரும் ரத்த தானம் பண்ணணும்.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன?
6: எல்லாரும் வந்துட்டு அன்னைக்கு ரத்த தானம் பண்ணணும், அன்னைக்கு இல்ல, ரத்த தானம் பொதுவா பண்ணணும்னு வந்துட்டு சொல்றேன், அவ்வளவுதான்.
1: கண்டிப்பா ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நன்றி ப்ரோ.
6: நன்றி.
1: வணக்கம், உங்க பேரு, நீங்க எந்த ஊரு?
7: வணக்கம், என் பேரு சம்புதா, சொனமாப்பேட்டையில இருந்து பேசுறேன்.
1: ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க?
7: அவங்க வந்து ரத்த தானம் பண்ணா ஒண்ணு விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லலாம், ஒரு மாதிரி உடம்பு வீக் ஆயிடுமோன்னு பயப்படுவாங்க.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க. இளைஞர்களுக்கு இடையில இப்போ ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு இருக்கா?
7: இருக்கு, ஆனா வந்து அது யாரும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது இல்ல, அதே தயக்கம் தான் நிறைய பேத்துக்கு வருது. இளைஞர்கள் ரத்தம் தானே நல்லதுதான்.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க. உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன?
7: ஒண்ணு, ரத்த தானம் பண்ணுங்க. உங்களால அதாவது உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா ரத்த தானம் பண்ணுங்க.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி.
7: நன்றி.
1: நேர்களே, கண்டிப்பா விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ரத்த தானம் செய்யலாம். இன்னைக்குதான் ரத்த தானம் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க, எப்ப வேணாலுமே நம்ம ரத்த தானம் செய்யலாம். ரத்த தானம் அப்படின்றது வெறும் தானம் மட்டும் இல்லைங்க, அது ஒருத்தருக்கு புதிய வாழ்க்கையை வழங்கக்கூடிய நம்பிக்கையும் கூட. நம்மளோட சின்ன செயல் இன்னொருத்தரோட பெரிய எதிர்காலமா மாறலாம். ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் போது ரத்த தானம் செஞ்சு உயிர்களை காப்பாத்தலாம். நன்றி நேர்களே.

0: எல்லாருமே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனாய ஃப்ரம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் என்று பேசி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே இணைஞ்சிருக்காரு மணிகண்டன் செல்வராஜ் அவர்கள் தான். அவங்களோட ஜோனில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இதுல இருக்க விஷயங்களை கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி டீடைலா கொஞ்சம் சொல்றீங்களா?
1: கண்டிப்பா மேடம். இப்போ நான் பார்ட்டெண்டிங் அண்ட் மிக்ஸாலஜின்னு சொன்னேன் இல்லையா, பொதுவாக இது மனுஷங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் மாதிரின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஜென்ரேஷன்ல சின்ன பசங்களாம் அதுக்கு அடிமையாயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம அவங்களே உங்க பேரண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களோட கிராண்ட் ஃபாதர்ஸ்க்கோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஜென்ரேஷன்ஸ் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னோட ஒரு நல்ல விஷயம் தான். எங்களோட இன்ஸ்டியூட்ல இது வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸாகவே நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க வந்து இதை என்ன அப்ரோச் பண்ணி கூட பண்ணிக்கலாம் மேடம். இது
0: ஓகே. ஓகேங்க சார். சார், நெக்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு நீங்க வரதுக்கு யாராவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களா இல்ல உங்களோட ஓன் ஆசையினால இது ஸ்டார்ட் பண்ணீங்களா?
1: ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் நான் ஏன் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபயர் பார்டெண்டிங்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அப்பல் முன்னிலையில் லைக் சம்டைம் நாங்கள் டீசல்னால பண்ணுவோம், சம்டைம் பயோ எத்தனால் யூஸ் பண்ணி ப்ளோ பண்ணுவோம். ஸோ அந்த க்ரௌடு ஓவராலாக வந்து அதை கிளாப் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. நாங்கள் வாங்குற சேலரியோட அதில் வரக்கூடிய டிப்ஸ் அப்படின்றது அதில் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு வந்து இந்த மக்கள் முன்னிலையில் ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு கிக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். வேர்ல்டு வைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளயர் பார்டெண்டிங் ஃபயர் பார்டெண்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ பார்டெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் மேடம். அண்ட் மிக்ஸாலஜின்னு சொல்கிறப்போ நம்ம எப்படி ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா கிச்சனில் எப்படி ஓனாக வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் குக் பண்ணுற சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் குக்கிங் மெத்தட் வச்சுருப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் ஜூஸ் மேக்கிங் லைக் மாக்டெயில்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஜூஸ் மட்டும் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி மேங்கோ பைனாப்பிள் இது மட்டும் ஜூஸ் கிடையாது, ஹெர்பல்ஸ் இருக்குது இல்லையா லைக் சின்னமன்னாக இருக்கட்டும் ஏலக்காய் பட்டளவன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து அந்த ஃப்ளேவரை எடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் மிக்ஸாலஜி. ஸோ எதில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ எந்த அளவுக்கு எடுக்கணும், அந்த டேஸ்ட்டோட அந்த அனலைஸ் மெத்தட் இதெல்லாம் வந்து மிக்ஸாலஜியில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அளவுக்கு கோர்ஸாக நம்ம கற்றுக்கிறப்போ நம்ம ஃபியூச்சரில் ஒரு ஒன்றா ஷாப்பை ரன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம கிட்ஸுக்கே வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் மேக் பண்ணுற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரா ஸ்கில்லாக நம்ம எடுத்துக்கிட்டால் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ எனக்கு அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் செல்வராஜ் சார், அவங்களோட இன்ஸ்பிரேஷன் யார், எதனால இந்த ஃபீல்டில் அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நான் சின்ன பொண்ணு, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
2: என்னோட முயற்சி தான். ஈவன் எனக்கு ஃபீஸ் பே பண்ணவே நான் பார்ட் டைமில் போய்கிட்டு தான் வந்து இந்த கோர்ஸை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட் நான் தான், என்னோட தன்னம்பிக்கையும் என்னோட முயற்சியும் மட்டும்தான் இதில் வந்து நான் ஈடுபாடு கொடுத்தேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ஒரு கோல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எனக்கு நானே வந்து பண்ணிக்கிட்டது தான் இந்த கோர்ஸு. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியே தன்னம்பிக்கையோட அவங்களுக்காக அதை பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அவங்க முழு மனதோட எந்த ஒரு விஷயங்களும் சாதிக்க முடியும்.
3: சூப்பர் சூப்பர் சார். அதாவது யாரோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நம்மளோட கோலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது உங்களோட துறை வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சார்?
2: சோ இந்த துறையை பத்தி டீடைலா பேசணும் அப்படின்னா மெயினா நான் வந்து கேர்ள்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு பிரெயின் வந்து அட் அ டைம்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த ஃபிளேரிங் அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது குழந்தைங்கலாம் வந்து கத்துக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபிளேர் பாட்டில்ஸ்க்கு பதிலாக ஃபிளேர் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க டாகிள் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்பவே நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக

0: உருவாகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்டராக இருக்கக்கூடிய ஹேமலதா மேடமோட கிரியேட்டர்ஸ் அகாடமியில் நாங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவங்க கற்றுக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெட்டிங் டே, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கம்பெனியில் நீங்களே ஜாயின் பண்ணி கூட அவங்க மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஓனாக ஈவெண்ட் எடுத்து கூட நீங்கள் வந்து ரன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் க்ரௌடையே அசத்தலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குட்டி ஐடியாஸ் தான். இது தவிர ஜூஸ் மேக்கிங் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே கூட நீங்கள் ஓனாக ஷாப் ரன் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை உங்களுக்கு வீட்டிலேயே நீங்கள் கொடுத்து ஹெல்ப் இம்ப்ரெஸ் பண்ணுறதுனாலும் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஓகே ஓகேங்க சார். அடுத்து வந்து உங்களோட ஜேர்னியில், 10 இயர்ஸ் ஜேர்னியில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க?
0: ஸோ இதில் நான் ஸ்ட்ரகிள்னு அப்படின்னு சொன்னேன்னா காம்படிஷன் தான். நான் சென்னையில் பார்டெண்டிங் ஈவெண்ட்ஸ் எடுத்து பண்ணுறப்போ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், அந்த ஒரு காம்படிஷன் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, அப்புறம் இந்த ஈவெண்ட் நடத்தக்கூடிய அந்த ஓவரால் காஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நான் வந்து கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன்.
1: ஓகே ஓகே சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் செல்வராஜ் சார் அவங்களோட ஜேர்னியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன சவால்கள் இருக்குது, அது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி.

0: ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
0: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின்

0: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிகண்டன் செல்வராஜ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையிலயும் அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை மூலமா என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நீங்க இது வரைக்கும் நடத்திருக்கீங்க? எதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்குங்க சார்?
1: ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொன்னா நம்ம ஜென்ரலா என்ன யோசிப்போம், கேட்டரிங் குக்கிங் அதாண்டி என்ன இருக்கு அப்படின்னு யோசிப்போம். ஸோ இதில் இருக்க ஒர்க் அண்ட் பிளேஸ்மெண்ட் வேக்கன்சிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. லைக் டிராவலிங் டூரிசம் எடுத்துகிட்டா சுற்றுலா துறையிலும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இண்டிபெண்டாக வேர்ல்டே ட்ராவல் பண்ணலாம். அவ்வளோ இருக்கு. அண்ட் க்ரூஸ் லைன், ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டாக இருக்கு. ஸோ இதில் என்னோட பார்டெண்டிங் அப்படிங்கிறதும் உள்ளே வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல, நீங்கள் ஃபாரின்ல ஏதாவது ஒரு ஃபேமஸ் ஹோட்டலில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 1.5 lakhs அரௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து க்ரூஸ் லைன்லாம் போனீங்கன்னா 2.5 LPA அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் ப்ரைவேட்டாக ஈவெண்ட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ நான் எந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ராடிஷனில் வந்து ஆனுவல் டேல ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து சென்னையில் ஸ்பெஷலாக ரிக்கவர் பண்ணுற கெஸ்ட்டுக்கு வந்து ஃபயர் ஃப்ளாரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் டீசல் வந்து வச்சு யூஸ் பண்ணி ஃபயர்லாம் யூஸ் பண்ணுறது இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பீப்புள் வந்து கற்றுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கரேஜ், ஒரு வில் பவர் வந்து கெயின் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
0: ஓகே ஓகே சார், இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க சார்?
1: ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது சேலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கும்போது, சார் எப்படி பண்ணுறீங்க, லைக் த்ரோட் பர்ன் ஆகலையா, லைக் ஃபயர் வந்து முடியலையும் பட்டுச்சு, உங்களுக்கு பெயின் ஆகலையானாலும் பெயின் இல்லாமல் எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா. இப்போ என்னோட வந்து இன்ஸ்பிரேஷனே வந்து நான் ஃபயரை வந்து எடுத்து பண்ணும்போது தான் எனக்கு அது என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு.
0: ஓகே ஓகே சார், அதாவது உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சதுனாலதான் நீங்க அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. இப்போ வர ஜென்ரேஷன் வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குங்க சார்?
1: ஸோ அஸ் வெல் அஸ் இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபீல்டுமே வந்து ஏஐ ரிப்ளேஸ் பண்ணுது அப்படி இப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை ரிப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு தொழில்னா அது நம்மளை ஓனாக பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கும், இல்லை நம்மளா ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு போனதாக இருக்கணும். ஸோ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் மனுஷங்க ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 6 வேளை 3 வேளை ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இதை தவிர்த்து ஃபுட் அண்ட் பீவரேஜ் அப்படின்றதும் ஒரு கைண்ட் ஆஃப் அதில் வரக்கூடிய பார்டெண்டிங். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிறது மூலமாக அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையே இல்லை. நீங்கள் ஒன்றாவே பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி ரன் ஆகிற பிஸ்னஸில் நீங்கள் ஒரு டாப் பர்ஃபார்மராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோர்ஸாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு 3 months இல்லை 6-7 கோர்ஸ் கூட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன்.
0: சூப்பர் சூப்பர் சார், இது வந்து ஒரு நல்ல கோர்ஸ் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் செல்வன் சார், அவங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை எப்படிலாம் பயனுள்ளதா இருக்கும், அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: மணிகண்டன் செல்வராஜ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அகாடமியில என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி
2: கொடுத்துட்டு
1: கிடைச்ச ஒரு பெரிய அவார்டாவோ இல்ல ஒரு விருதா நீங்க எதை பாக்குறீங்க?
2: சோ அவார்ட் அண்ட் விருது அப்படின்னு நான் நினைக்கிறது

0: பெர்ஃபார்ம் பண்ணும்போது மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த கிளாப் சவுண்டு தான். இதை தவிர்த்து நான் வந்து செஸ் விளையாடும் போது இன்டர் காலேஜ் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருக்கேன். ஈவன் இப்போவுமே கூட நான் வந்து கிரியேட்டர்ஸ் அகாடமி ஹேமலதா மேடமோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வந்து செஸ் வந்து நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்கள வந்து டோர்னமெண்ட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இப்போ எனக்கு கீழே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு அதில் கிடைக்கக்கூடிய அந்த கிக் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்து வந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு உங்களோட இந்த 10 வருட அனுபவத்திலிருந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட கரியரில் நீங்கள் ஸ்டாப் ஆகிருங்க கூட, வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை எப்போவுமே விட்டுறாதீங்க. எங்கேயுமே வந்து ஃபீல்டில் ஸ்டக் ஆகிட்டோம், இல்லை ஒரு 9 to 5 ஜாப்பாக இருக்கட்டும், அது மட்டுமே நம்மளோட தலையெழுத்து அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்துடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கான ஸ்கில்லை நீங்கள் எப்போவுமே உங்களோட ஒர்க் டைம் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக எனி ஃபீல்டு நீங்கள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண கற்றுக்கணும். உங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லாக கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்கில் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். மேரேஜ் பர்சனாக கூட இருந்தாலும் சரி, உங்களுக்கான குக்கிங்க்கு இல்லை ஜூஸ் மேக்கிங் மிக்ஸாலஜியாக இருக்கட்டும், நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு திருப்தின்றது உங்களுக்கு அந்த டேலண்ட் கொடுக்கும்போது அது வேற லெவல் ஃபீல்.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
0: ஓகே, கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் செல்வராஜ் சார், அவங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதை வந்து எப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் எப்பவும் போல வார இறுதியில் வந்துட்டேன் நேர்களே. சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வார இறுதி நாள். சோ இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில கரை சேரும் கனவுகள். இன்னைக்கு என்ன கனவுகள் ஒருத்தருக்கு கல்வி கிடைக்க ஆரம்பிக்குது, தொடர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இன்னொருத்தருக்கு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமா படிப்பை பாதியிலே விடக்கூடிய சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்குது. சோ 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒருத்தர் வேலையில நல்லா இருக்க ஆரம்பிக்கிறார், இன்னொருத்தர் வேலை இல்லாம அன்றாட வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடியவரா இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேர்வு மட்டும் இல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் வந்து தன்னம்பிக்கை கொடுக்க ஆரம்பிக்கும், சிந்தனை திறனை கொடுக்க ஆரம்பிக்கும், முடிவெடுக்கக்கூடிய திறன் கொடுக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த வலிமையை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. இதைதான் உலக நாடுகள் எல்லாரும் உணர்ந்ததுனால அதுக்காக தான் 2011 ஆண்டு இந்த இலக்குகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய 4வது இலக்கு தான் வந்து SDG 4 குவாலிட்டி எஜுகேஷன். இந்த இலக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி கிடைக்கணும். ஆண் குழந்தைகளா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் வேறுபாடு அப்படின்றது இருக்கக்கூடாது. நகரமா இருந்தாலும் கிராமமா இருந்தாலும் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாம கல்வி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கணும். பணம் இருக்கக்கூடிய குடும்பமா இருந்தாலும் சரி, சாதாரணமா இருக்கக்கூடிய குடும்பமா இருந்தாலும் சரி, பாகுபாடு இல்லாம கல்வி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் கத்துக்கக்கூடிய வகையில, எல்லாருக்கும் எளிமையா சேரக்கூடிய வகையில வந்து இந்த கல்வி அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான நோக்கமா இருக்க ஆரம்பிக்குது. அதனால கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க கல்வியினோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்பதான் வந்து ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு போது அவங்க பள்ளிகளுக்கு செல்றாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரீங்க அப்படின்னு போது இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொபைல் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு சில மாணவர்கள் கணினி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெண் பிள்ளைகள்லாம் வந்து மேடையில நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புது புது திறன்களை கத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா குடும்பத்தோட வாழ்க்கையை வந்து மாத்த தயாரா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் முதற்கட்டமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கல்விதான். அப்போ கல்வியினுடைய முக்கியத்துவம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு போது தேர்வு முக்கியம், மதிப்பெண் முக்கியம் அப்படின்றது எல்லாத்தையும் விட்டுட்டு தேர்வு அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வருஷத்தை மட்டுமே தீர்மானிக்கக்கூடியது, ஆனா கல்வி அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது அப்படின்றத அவங்களுக்கு எடுத்துரைச்சு அவங்களுடைய வாழ்க்கையில கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத சொல்லிக் கொடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்க ஆரம்பிக்குது. SDG 4ல என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கேன் நேரில் கேரிடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏய் கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல சேலம் ஊர்க்காலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊர்க்காலையில தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றி இருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்கார்ந்த போது, குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டம் பண்ணி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பத்தி தான் பாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பத்தி பாட்டு தெரியுமா அப்படின்னா, இல்ல இல்லைக்கு பாட்டுலாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு, சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சுடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம்

எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி. பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி. நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி.

இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி. இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம். இட்லி மீந்தாலும்

0: அட்லாண்டா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
2: கல்வி முக்கியம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, கல்வி முக்கியம்னு தெரிஞ்சும் ஏன் சில குழந்தைகள் வந்து படிப்பை பாதையில நிறுத்துறாங்க? இது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்க ஆரம்பிக்குது. ஒரு காலத்துல பள்ளி இல்லாததுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம்லாம் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல பள்ளிகள் நிறையவே இருக்க ஆரம்பிக்குது, ஆசிரியர்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க, புத்தகங்கள் கூட கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி வேற மாதிரியான சவால்கள் அப்படின்றது இப்போ உருவாக ஆரம்பிச்சிருக்கு. சில குடும்பங்கள்ல இன்னும் பொருளாதார சிக்கல் அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. படிக்க வைக்கணுமா, வேலைக்கு போக வைக்கணுமா அப்படின்ற ஒரு நிலைமை அப்படின்றது பெற்றோர்கள் மத்தியில் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. சில மாணவர்கள் வந்து படிப்பை கடினமா வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த படிக்கக்கூடிய சூழல் அப்படின்றது கடினமா இருக்க ஆரம்பிக்குது. சில மாணவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை குறைவா இருக்கிறதுனாலே அவங்க வந்து படிக்காம இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சிலருக்கு நான் படிச்சு என்னங்க போறேன் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மேலேயே வர ஆரம்பிக்குது. இதனால அடுத்தடுத்து படிக்கும் போது அவங்களுக்கு சவால்கள் அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இப்போ ஒரு புதிய சவாலா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைல். சோ ஒரு பக்கம் கல்வியை பயன்படுத்தலாம், அந்த மொபைல் மூலமா ஒரு கல்வியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இன்னொரு பக்கம் நேரத்தையும் கவனத்தையும் தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த மொபைல் அடிக்ஷன் மூலமா உருவாக ஆரம்பிக்குது. மத்திய அரசோட UDISE அப்படின்னு சொல்லக்கூடிய தரவுகளின்படி தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வி இருக்கிறையா, பிரைமரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சேர்க்கை அப்படின்றது 99% மேல அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அதே குழந்தைகள் வந்து இந்த 9வது 10வது படிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்கூல் டிராப் அவுட் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அதோட சதவீதம் மட்டும் 6-7% இருக்க ஆரம்பிக்குது. சில மாவட்டங்கள்ல கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்ணிக்கை அதிகமாவே இருக்க ஆரம்பிக்குது. இந்த நிலை ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது வந்து பொருளாதார சுமை அப்படின்னு சொல்லலாம். கல்வி இலவசமா இருந்தாலும் குடும்ப வறுமை காரணமா வந்து 14 வயசு தாண்டின உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, வேலைக்கு அனுப்பக்கூடிய கட்டாயம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இதையும் தாண்டி உயர்நிலை படிப்புகள் வந்து தூரமா இருக்கும்போது தகுந்த பேருந்து வசதி இல்லாம இருக்கிறது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, பெண் பிள்ளைகள் வந்து படிப்பை பாதிலே விட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இன்னொரு குறைபாடா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப பள்ளிகள்ல வந்து அடிப்படை வசதிகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. இதனாலே வந்து பல சவால்கள் வந்து மாணவர்கள் மத்தியில அதிகமா ஏற்பட ஆரம்பிக்குது. கல்வியை கத்துக்க முடியாத நிலை அப்படின்னு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான சவால்கள் தான் மாணவர்கள் மத்தியில வந்து அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சில

பெண் குழந்தைகள் வந்து உயர்கல்வி எல்லாம் படிச்சு முடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த உயர்கல்வியை கொடுக்கறதே வந்து தயங்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் சில குடும்பங்கள் அப்படின்னு ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா சில மாணவர்கள் வந்து படிப்பு புரியாம பாதையிலே விடக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பாடம் புரியல அப்படின்னா அடுத்த மாதம் அடுத்தடுத்த பாடங்கள் அவங்களுக்கு வந்து புரியாம போக ஆரம்பிக்குது. இது வந்து பெரிய சவாலா இருக்க ஆரம்பிக்குது மாணவர்கள் மத்தியில. அப்போ ஒரு குழந்தை படிப்பு நிறுத்துறது அப்படின்றது வந்து ஒரே நாள நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, அது மெதுவா தான் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கு காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆதரவு இல்லாம இருக்கிறது, பள்ளிக்கூடத்துல சரியான வழிகாட்டுதல் இல்லாம இருக்கிறது, நண்பர்கள் தவறான பாதைக்கு கூட்டிட்டு போறதா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா மொபைல் அடிக்ஷன் சோசியல் மீடியா போல அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதுல வந்து கவனத்தை வந்து சிதறடிக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துதான் வந்து ஒரு மாணவோட கல்வியை வந்து பாதிக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. அதனால இந்த SDG 4 என்ன சொல்லுது அப்படின்னா குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாம அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து அவங்க கண் முன்னாடி நிறுத்தணும் கல்வியின் மூலமா. அதுதான் வந்து இந்த SDG 4 சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். சோ இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேரிடுவாங்க தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார்.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, எனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல

0: நிறுத்துங்க.
1: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
3: ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா ஒத்துக்கணும். என்ன இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு வந்து கல்வியில இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல வருடங்களா நடந்திருக்கக்கூடிய அரசினுடைய ஒரு முக்கிய முயற்சி தான் காரணம் அப்படின்றத நீங்க எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். சோ அதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க குழந்தைகளுக்காக, அதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு ஒரு காலத்துல ஸ்கூலுக்கு போறதே வந்து பல குழந்தைகளுக்கு வந்து கனவா இருக்க ஆரம்பிச்சது. படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் வயிற்று பசி இருக்கு இல்லையா, அது அந்த ஆசையை விட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க ஆரம்பிச்சது அந்த காலகட்டங்கள்ல. அதனாலதான் மாணவர்களை பள்ளிக்கு வர வைக்கிறதுக்காக சத்துணவு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. சோ இந்த முயற்சி இருக்கு இல்லையா, அது இன்னும் விரிவடைஞ்சு இப்ப இருக்க காலகட்டத்துல காலை உணவு திட்டம் அப்படின்றது எல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்குது. இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமா லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து பயனடைஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை பசியோடு வகுப்பறையில உட்காரும் போது அவங்களுக்கு கவனச்சிதறல் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். பாடத்துல கவனம் செலுத்த முடியாத நிலை இருக்க ஆரம்பிக்கும். சோ அதெல்லாமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக தான் வந்து காலை உணவு திட்டம் இதெல்லாமே கொண்டு வரப்பட்டுச்சு. அதே மாதிரி இலவச பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடை, சைக்கிள், மடிக்கணினி அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்குமே இருக்கக்கூடியது பல திட்டங்களா இருக்க ஆரம்பிக்குது. இது வரும் இலவச பொருட்கள் அப்படின்றது கிடையாது, ஒரு குடும்பத்தோட பொருளாதார சுமையை குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நிலையா மாறிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னு ஒரு புத்தகம் நோட்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக தான் வந்து அப்பா அம்மாவில் இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கறது மூலியமா அவங்க படிப்பையும் இலவசமாக எடுத்துக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கும் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கும் வந்து அவங்களுடைய கல்விகளுக்கு இடையே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே மாறி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவருக்கும் வந்து ஒரே மாதிரியான கல்வி இருக்க ஆரம்பிக்குது, நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. சோ இந்த திட்டம் வந்து மாணவர்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆசிரியர் வந்து 40-50 மாணவர்களை ஒரே வகுப்பறையில வந்து கவனிக்க வேண்டிய நிலை அப்படின்றது ஆரம்ப காலகட்டங்கள்ல இருக்க ஆரம்பிச்சது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலையெல்லாம் மாறி ஒரே கிளாஸ்ல வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபரன்ஸ் கிளாஸஸ் தான் இருக்கு. அந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த SDG4 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெறும் பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, அதுக்கப்புறம் பள்ளிகளை வந்து மேம்படுத்துறது, இதை பத்தி பேசுறது எல்லாத்தையும் தாண்டி கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறதுக்கான ஒரு விஷயமா மாறி இருக்கு. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து தரமான கல்வி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இலக்கு வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த இலக்கை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம அதை வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அடுத்தடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கல்வி எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம், அதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பழங்குறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களில் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்களோட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய

பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மேம்பட நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியில நம்ம வந்து எந்த எஸ்டிஜி பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஜி 4 பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த எஸ்டிஜி 4 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தரமான கல்வி. தரமான கல்வி அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதனால எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாயமா அந்த கல்வி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பல திட்டங்கள் வந்து அரசாங்க

தனிநபர்கள் இல்ல என்ஜிஓக்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் நிகழ்ச்சியில் அடுத்ததா பேசுறேன். கல்வியில முன்னேறதுக்கு அரசாங்கம் மட்டும் வந்து ஒரு பொறுப்பு அப்படின்றலாம் கிடையாது, அது ஒவ்வொரு சமூகத்தினுடைய ஒரு பொறுப்பும் கூட. ஏன்னா ஒரு குழந்தையோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு எப்பவும் பெரிய திட்டங்கள் அப்படின்றது தேவைப்படாது, சில நேரங்களில் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்றவங்க தேவைப்பட ஆரம்பிப்பாங்க, இல்லனா ஒரு நல்ல வழிகாட்டி அப்படின்ற ஒருத்தர் வந்து தேவைப்பட ஆரம்பிக்கும். சில நேரங்களில் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து படிச்சாவே நம்மளுடைய வாழ்க்கையில நாமளே முன்னேறிடலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அப்படியே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறிடலாம். நம்ம தமிழ்நாட்டில் பல தன்னார்வ அமைப்புகள் எல்லாம் இருக்க ஆரம்பிக்குது, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வர ஆரம்பிக்கிறாங்க, புத்தகங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, கல்வி ஊக்கத்தொகைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க, முதல் தலைமுறை கல்வி மாணவர்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து தன்னார்வ அமைப்புகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நாம நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், ஒரு கல்லூரி மாணவன் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஒதுக்கி பள்ளி மாணவர்களுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய அனுபவத்தை வந்து இல்லாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு குடும்பம் ஒரு ஏழை மாணவர்களுக்கு வந்து நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு நண்பர் தன்னோட நண்பருக்கு பள்ளியை விட்டு விலகாம இருக்கிறதுக்காக ஊக்கப்படுத்த ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க பள்ளியை விட்டு விலகிறதா இருக்கட்டும், இல்ல அவங்க படிக்க முடியாத சூழ்நிலைக்கு போறதா இருக்கட்டும், குடும்ப வறுமையின் காரணமா பள்ளி படிக்க முடியாத நிலைக்கு போறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தடுக்க முடியும் நினைக்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரும் வளரணும், அதுக்காக தான் வந்து இந்த எஸ்டிஜி 4 வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இதை மாற்றத்துக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் மாற ஆரம்பிப்பாங்க, நம்ம சமூகம் மாற ஆரம்பிக்கும், இதனால நம்மளுடைய நாடே வந்து மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனாலதான் எஸ்டிஜி 4 அப்படின்றது வந்து ஒரு ஆழமான வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக அளவுல எல்லா நாடுகளும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை நம்ம ஊர்ல எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இதுதான் இந்த எஸ்டிஜி வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இதை செயல்படுத்த வேண்டியது மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க வந்து அப்படின்லாம் கிடையாது, நம்ம ஊர்ல நம்ம என்ன பண்ணணும், நாம வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது நம்மளுடைய கல்வி இன்னொருத்தங்களுக்கு என்ன சொல்ல போகுது, இன்னொருத்தவங்க எப்படி கத்துக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் நாம இன்னில இருந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம ஒரு கல்வியை கத்துக்கிட்டோம், அந்த கல்வி மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கா, இல்ல உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் பயனுள்ளதா இருக்கா அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707078 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிச்சுட்டு போலாம். அவர்களே இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கிறவர்களை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: SDG4 இதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, எனக்கு நிகழ்ச்சியின் இறுதியாக நான் சொல்லணும் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார்கள். இன்னைக்கு நாம வந்து SDG4 இருக்கக்கூடியதை தரமான கல்வினா என்ன அப்படின்றத பத்தி பேசணும், ஸ்கூல் விட்டு விலகக்கூடிய மாணவர்களை எப்படி ஸ்கூலுக்கு வர வைக்கலாம் அப்படின்றத பத்தி பேச ஆரம்பிச்சோம், அரசு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு மாணவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை நம்ம கொடுக்கறது மூலமா அவனை சுத்தி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்ல அவனை சுத்தி இருக்கக்கூடியவங்க வந்து அடுத்தடுத்து ஒரு நம்பிக்கையை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அவனுடைய தலைமுறையை வந்து மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ நிகழ்ச்சியை வந்து நீங்க ஆசிரியர்களா இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது ஒரு மாணவனோட திறமையை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. அந்த திறமைக்கு வந்து தீனி அப்படின்றத அந்த திறமைக்கேற்ற தீனி நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாணவர்கள் வந்து கல்வியிலையும் தேர்வாக முடியும், வாழ்க்கையிலையும் தேர்வாக முடியும். மாணவர்களா இருந்து ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்குது. அப்போ கல்வி அப்படின்றது சான்றிதழ் அப்படின்றது கிடையாது, அது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரியுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து சொல்லணும் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனவு கரை சேரணும் அப்படின்னா கல்வி அப்படின்ற ஒரு படகு வந்து உறுதியா இருக்க ஆரம்பிக்கணும், அந்த கல்வியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பகிர்ந்திருக்கேன். சோ கல்வி அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போற மாதிரி. இப்போ நான் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும் நான் ராஜ்குமார் ஃபம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேரலை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது இந்த லைவ் நிகழ்ச்சியில. இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு வேலை இருக்கும், அது டாக்டர். அது யாராவது வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, யாராவது போலீஸ் ஆகணும்னு நினைப்பாங்க, டீச்சர் ஆகணும்னு நினைப்பாங்க, இல்லை என்ன மாதிரி ஆர்ஜி ஆகணும்னு நினைப்பாங்க, நடிகர் ஆகணும்னு நினைப்பாங்க, அப்படி இல்லைனா தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வாழ்க்கையில வாழ்க்கை சூழ்நிலை, குடும்ப பொறுப்புகள், படிப்பு, பணத்தேவை, இப்படி பல காரணங்களால நம்ம நினைச்ச வேலைக்கு பதிலாக வேற ஒரு வேலையில சேர்ந்திருப்போம். ஆனா அந்த கனவு இன்னும் மனசுக்குள்ள இருக்குதா? அதுக்காக இன்னும் முயற்சி செய்றீங்களா? இல்ல வாழ்க்கை ஓட்டத்துல மறந்துட்டோமா? அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நம்ம அழைப்பது யாரோ நிகழ்ச்சியோட தலைப்பு இருக்குங்க. நீங்க இப்ப செய்யற வேலையை விட வேற ஏதாவது ஒரு ட்ரீம் ஜாப், அதாவது கனவு வேலை வச்சிருக்கீங்களா? அந்த வேலைக்காக முயற்சி செய்யறீங்களா அப்படின்றத உங்களோட அனுபவங்களை, கனவுகளையும் எங்களோட பகிர்ந்துக்க அழைக்க வேண்டிய எண் 9787707 என்ற எங்களை தொட்டுதாங்க. ஏற்கனவே நம்ம கூட நேர் இணைஞ்சுக்கிட்டாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க அக்கா?
2: அருமையா, சூப்பர்வா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அனைவரும்
1: இங்க இருக்கிற அனைவரும் நலம், நானும் நலம்.
2: இரண்டுமே வந்து ஒரு உயிரை வாழ வைக்கும், நம்ம இறந்த பின்னாடி கூட மத்தவங்களை வாழ வைக்கும், மத்தவங்களா வழிய நம்ம உலக பாக்கலாம் கண்ணு கொடுத்தோம்னா.
1: ஓகே ஓகே அக்கா, இன்னைக்கான தலைப்புக்கு போயிடலாங்களா?
2: அளவுக்கு நம்ம ரத்த தானம் செய்யலாம், ஒரு உயிரை காப்பாத்தலாம் நிகழ்ச்சிக்கு போயிடலாங்க.
1: கண்டிப்பாங்கக்கா. நீங்க இப்ப செய்யற வேலையை விட வேற ஏதாவது ட்ரீம் ஜாப் வச்சிருக்கீங்களா? அந்த வேலைக்கான முயற்சி ஏதாவது செய்யறீங்களா அப்படின்றதுதான் இன்னைக்கான தலைப்பு.
2: இப்ப எதுவும் முயற்சிக்கல. முன்னாடி வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசைங்க தரும், காவல்துறை அதிகாரி ஆகணும்ன்ற ஆசை மனசுக்குள்ளேயே ஊறி போயிருந்துச்சு.
1: சூப்பர் அக்கா.
2: அவங்களோட ட்ரெஸ் அது இது பார்த்து சின்னதுல இருந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை, நம்மளும் இது மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி ஆகி நாட்டுக்காக நம்ம நாட்டை காக்கணும், எப்படி உள்ளார போடணும் பிடிக்கணும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் என்னோட ரத்தத்துல இருந்துச்சு. ஆனா சூழ்நிலை காரணமா எனக்கு திருமணம், சீக்கிரமா திருமணம் பண்ணிட்டாங்க. அதனால அடுத்தடுத்து குழந்தைகள், குடும்பத்தை பார்க்க வேண்டிய, குடும்ப சுமைய பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு எனக்கு.
1: ஓகேங்கா.
2: அதனால எனக்கு ஆசை மனசுலயே தான் இன்னமும் இருக்கு. இன்னுமே காவல்துறை அதிகாரிகளை பார்த்தா எனக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு வேதனை வரும் எனக்கு. நம்மளும் படிச்சிருந்தா இந்த மாதிரி எனக்கு உடல் தகுதி எல்லாமே இருக்கு, உடல் தகுதி இருக்கு, ஆனா கல்விதான் அப்ப கற்க வைக்கல என்னைய.

0: தகுதி. விளையாட்டுல நல்லா ஃபர்ஸ்டா வருவேன், ஓட்டமந்தியத்துல ஃபர்ஸ்டா வருவேன், பேச்சு போட்டி எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா வருவேன் நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுதெல்லாம்.
1: சூப்பர் அக்கா, சூப்பர் சூப்பர் அக்கா, ரொம்ப நன்றி அக்கா. பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி?
3: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டும் சொல்றேன்.

0: மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட எப்பவும் போல பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நேர்களை, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்க இப்ப செய்யற வேலையை விட வேற ஏதாவது ஒரு கனவு வேலை, ட்ரீம் ஜாப் வச்சிருக்கீங்களா, அந்த வேலைக்காக நீங்க முயற்சி செய்யறீங்களா அப்படின்றது தாங்க. இந்த மாதிரி உங்களோட அனுபவங்களையும் உங்களோட எப்படி சொல்றது கனவுகளையும் என்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில வேலை அப்படின்றது சம்பளத்துக்காக மட்டும் இல்ல, அது நம்மளோட அடையாளமாகவுமே இருக்கும். பலர் பகல்ல ஒரு வேலையும் நைட்ல தங்கள் கனவுக்காக கத்துக்கிறதும் நடக்குங்க. யாராவது யூடியூப் கத்துக்கிறாங்க எப்படி வீடியோ போடுறது, அதுல எப்படி கண்டென்ட் மேக் பண்றது அப்படின்னு, யாராவது அரசு தேர்வுக்கு தயாராகிறாங்க, இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்காக திட்டமிடுறாங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு ட்ரீம் என்ன சொல்ல வந்தேன், எனக்கெல்லாம் வந்துட்டு ட்ரீம் ஜாப் அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு நான் தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இருந்தேன். அதுவும் வந்துட்டு இந்த மீடியாவோட பேஸ்ல தான் வந்து இருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட கனவுகள் என்ன, உங்களோட ட்ரீம் ஜாப் என்ன, அந்த கனவு எப்போ உருவாச்சு, அதுக்கு இப்போ என்ன முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்க சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம். நேரில் கையில போன் எடுத்து வச்சுட்டு நம்ம கால் பண்ணலாமா வேணாமா, இது நம்மளுக்கு சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு டப்பு டப்புன்னு நம்மளோட சோனா எஃப்எம் தொட்டு டக்கு டக்குன்னு எனக்கு கால் பண்ணீங்கன்னா நம்ம பட்டு பட்டுன்னு உங்களோட கனவுகளை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருந்தாங்க. அது வந்து கவர்மெண்ட் ஜாபா இருந்துச்சு. அவங்களோட விடாமுயற்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தொடர்ந்துட்டு தான் இருக்கு. எந்த வேலைக்கு போனாலுமே சரி, அவங்க வந்துட்டு அந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணி தினமுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா வந்துட்டு அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸோட அவங்க படிக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வேலையில இருக்கும்போது இன்னொரு விஷயத்துக்கு நம்ம போராடுறோம் அப்படின்னா அதுக்கான கண்டினியூவா கன்சிஸ்டன்டான எஃபெக்ட் போட்டா மட்டும்தான் வந்து அந்த வேலைக்கு போக முடியும் அப்படின்றதுக்காக அவங்க வேலைக்கு போயிட்டே வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களுமே வந்துட்டு ஏதாவது ட்ரீம் ஜாப் உங்களுக்குமே இருக்கும் இல்லையா, அந்த கனவுகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மச்சான், நல்லா இருக்கியா?
1: நான் நல்லா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ரொம்ப ஜாலியா இருக்க போலயே.
0: என்னடா மச்சான் அப்படி கேட்டுட்ட?
1: பின்ன என்னடா, நானும் சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருக்கேன், ஆனா நீ மட்டும் ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டு அப்டேட்டா இருக்கியே.
0: இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு சூப்பரான ரகசியத்தை தாண்ட உங்ககிட்ட சொல்ல போறேன். வயதானவர்கள், இதய நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைங்க. மனசு இளமையா வச்சுக்கணும்னா
2: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு ஜாலியா கேட்கலாம். இது வாலிபா வயசு சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: நீங்க இப்போ செய்யக்கூடிய வேலையை விட வேற ஏதாவது ஒரு கனவு வேலை இருக்கா உங்களுக்கு? அந்த வேலைக்காக நீங்க முயற்சி செய்றீங்களா அப்படின்றதுதான் தலைப்பு. இந்த தலைப்பு பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787070178 என்ற எண்களை தொட்டு தாராளமா வந்துட்டு நீங்க கால் பண்ணி உங்களோட கனவுகளை என்னோட பகிர்ந்துக்கலாம். அதே சமயத்துல வயசாகிடுச்சு இனிமேல் முடியாது அப்படின்னு நினைக்கிற பல பேருக்கு நிஜ வாழ்க்கை ஒரு பாடம் சொல்லுதுங்க. 40 வயசுல படிச்சு அரசு வேலை வாங்குறவங்களும் இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டே யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிச்சு வெற்றி பெறவங்களும் இருக்காங்க. கனவுக்கு காவலரை அதாவது காலவரையறை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். முயற்சி இருந்தா எந்த வயசுல வேணும்னாலும் தொடங்கலாங்க. நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிச்சதா இல்ல இன்னும் வேற ஏதாவது சாதிக்கணும்னு தோணுதா? அலையுங்கள் 9787070178 என்ற எண்களை தொட்டு நேர்களை நம்ம கூட ஒரு நேரம் நினைச்சிட்டாங்க அவங்க கிட்டே பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நேற்று மழை பெஞ்சதா அந்த ஊர்ல?
1: ஆமா நான் கண்டிப்பா மழை பெஞ்சது, மழை இல்லைன்னா வந்துட்டு ஊரே இல்ல அப்படின்ற லெவல்ல இருக்கு. சம்ம டைம் முடிஞ்சு
6: மழை பெஞ்சது.
1: சொல்ல போனா வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கே தெரியல, நான் தூங்கிட்டேன்
6: நினைக்கிறேன்.
1: கிளைமேட் நல்லா இருந்தது, அதாவது ஒரு 6 மணி கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 மணில இருந்தே வெயிலும் இல்ல மழையும் இல்ல, ஆனா கிளைமேட் அதாவது மிஸ்டோட சேர்ந்து ஒரு மாதிரி செமையா இருந்துச்சு. ஒரு எக்ஸைட்மெண்டான கிளைமேட்னு வச்சுக்கலாமே.
6: நிறைய எனக்கு கீழே பண்ணக்கூடிய புது எம்ப்ளாயிஸ் ட்ரெயின் பண்ணிருக்கேன், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இன்னும் நமக்கு அதிகமா பவர் வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறதும் கூட நம்ம டிவிஷன்ல கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு. அதனால எனக்கு என்னுடைய துறை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு நாளும் புதிய டெக்னாலஜி கத்துக்குவோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், நிறைய ஃப்ரெஷர்ஸ் பார்ப்போம், அவங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கறது கொடுப்போம். அண்ட் அவங்க மனசுல இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் கேட்பாங்க, நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவங்க கேள்விகள் கேட்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஒரு பர்டிகுலர் விஷயத்துல இன்டெப்த் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்ல சேலஞ்சிங்கான ஒரு ரோல் அப்படிங்கறதுனாலதான் நான் ஐடி கம்பெனி அப்படிங்கறத சின்ன வயசுல இருந்தே போகணுங்கிறது கனவை அதை மெய்ப்பிச்சுக்கொண்டேன். பட் இப்போ இருக்கக்கூடிய லெவல் அடுத்த கட்டத்துக்கு அதே துறையில முயற்சிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்குப்பா.
1: சூப்பர் அண்ணா, சூப்பர், ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட கனவு.

நினைவுகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப அருமையா வந்துட்டு சொன்னாரு. ஆமாங்க, கண்டிப்பா வந்துட்டு ஒரு சாதாரண ஊழியரா இருந்து அடுத்தடுத்த லெவல் டெஸ்டினேஷன் மாறும் போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன், செம்மையா இருக்கும். உங்களோட அனுபவங்களையும் உங்களோட கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்காக 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா எனக்கு கால் பண்ணி நீங்க சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நேர்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அலைப்பதிகாரம் நிகழ்ச்சியிலிருந்து அருமையான பாடல்கள் உங்களுக்காக.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டே ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பிஸ்னஸ் காலேஜ் கேட்டுட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷர் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: ஐயோ, நேத்து விளையாட போய் மூச்சு புடிச்சுக்கிச்சு.
4: இருந்து கத்திக்கிட்டே இருக்க என்னடா, முருங்கைக்கீரை சாரையும் சுக்கையும் அரைச்சு கொண்டு வந்திருக்க, மேல படிவிக்கோ சரியாயிடும்.
3: மாட்டி, நானே இங்க வழியில இருக்க, நீ வேற அதை பண்ணு இதை பண்ணு.
4: ஏய், சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லைன்னு பழமொழியே இருக்கடா. ஆரோக்கியத்தை பத்தி இந்த காலத்து பசங்களுக்கு என்னதான் தெரியுது, இதெல்லாம் யாரு சொல்றா? இப்போ
5: சொல்றாங்களே, பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்றாங்களே.
6: உடல் நலம் மனநலம் மருத்துவர்களின் ஆலோசனை பாட்டி வைத்தியம்னு கேட்க என்றும் நலமுடன். திங்கள் முதல் சனி வரை பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
7: வெல்கம் பேக் டு தி ஷோ அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி தாங்க. இன்னைக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன தருண் அப்படின்னா, நீங்க இப்ப செய்யற வேலையை விட வேற ஏதாவது கனவு வேலை இருக்கா உங்களுக்கு? அந்த வேலைக்காக ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற உங்களோட அனுபவங்களையும் உங்களோட கனவுகளையும் நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா வந்துட்டு பகிர்ந்துக்கலாங்க. ஒரு விஷயங்க, ஒரு வேலை நமக்கு சம்பளம் தரலாம், ஆனா ஒரு கனவு வேலை நமக்கு மனநிறைவை தரும். அதனாலதான் பலர் வேலையை முடிச்சுட்டு தங்களோட ஆர்வத்தை தொடர்ந்துட்டே இருக்காங்க. இசை, விவசாயம், நடிப்பு, எழுத்து, வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள். உங்ககிட்ட ஒரு கேள்விங்க, நாளைக்கு பணம் பிரச்சனை இல்லைன்னா நீங்க எந்த வேலையை தேர்வு பண்ணுவீங்க? அந்த பதில் தான் உங்களோட உண்மையான கனவு வேலையா இருக்கலாம். உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளோட சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா வந்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, உங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
8: வணக்கம்,
7: வணக்கம். சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: பாட்டி,
7: இப்போ நீங்க வந்துட்டு
8: வெளியில தைக்க வீட்டு துணியா சரியா இருக்கும், யாராவது கேட்டாங்கன்னா ஒன்னா ரெண்டு பேருக்கு தைச்சு தருவேன்.
7: அப்புறம்
8: ரெண்டு பிள்ளைங்க வந்தாங்க, அவங்களுக்கு தைக்க கத்து
7: கொடுத்தேன்,
8: கோச்சிங் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்தேன்.
7: ஓகே,
8: அப்புறம் அவங்களும் கத்திக்கிட்டு போனாங்க.
7: ஓகே.

0: இல்லாட்டி உங்களோட கனவு வேலை அப்படின்றது என்னவா இருந்தது அப்போ?
1: அப்பா
0: என்ன உங்களோட கனவு வேலை? நான் இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல.
1: நேரடியாங்க அப்புறம் நானும் வேற போல்டா இருக்கிறதுனால செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. எங்க அப்பாவுக்கு இந்த போலீஸ் எல்லாம் பிடிக்கிறது இல்ல, லேடிஸ் எல்லாம் போய் போலீஸ் வேலை அப்படின்ட்டாங்க. அப்புறமேட்டு இன்னைக்கு எல்லாம் அந்த வேலை கிடைக்கிறதே பெரிய ரொம்ப.
0: கண்டிப்பா பாட்டி, கண்டிப்பா உங்களோட அனுபவங்களை நிறைய பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நேர்களே, பாட்டி தொடர்ந்து இன்னொருத்தங்க வந்துட்டு நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்தாங்க, கட் பண்ணிட்டாங்க மறுபடியும். ஓகே நேர்களே, தான் வந்துட்டாங்க மறுபடியும். வணக்கம். ஓ மை காட், மறுபடியும் கட் ஆகிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. சரி ஓகே நேயர்களே, நீங்கள் வந்துட்டு பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக வந்துட்டு கால் பண்ணி பேசலாம். நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க இப்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க கோவிந்தசாமி, அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: நான் நல்லா இருக்கேன். ஆனா நம்ம ஷார்ட்டா கொஞ்சம் வேகமா முடிச்சிடலாமா? இன்னொரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா செயல்படுத்த முடியும்னா, நீங்க மனசுல என்ன வேலை செய்யணும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். அதை மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: நன்றி
0: நன்றி நன்றி அண்ணா. நேர்களை தொடர்ந்து நேர்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போ வரிசையாக வராங்க. இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு வந்து இப்போ நேரமுமே இல்லை, இருந்தாலும் வெயிட் பண்ணி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக நான் பேசுறேங்க. நேர்களே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு வந்துட்டு கனவு வேலை அப்படின்றது வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும் இல்லைங்க, எனக்கு கனவு வேலை அப்படின்றது நிறையா இருந்தது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி கனவு மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஆனால் உண்மையான கனவு அப்படின்னா எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தாங்க ஆசை. ஸோ அதனால் வந்துட்டு என் பிஸ்னஸை நோக்கி நானுமே ஓடோடி ஓடோடி ஓடோடி போய்கிட்டே இருக்கேன். நம்ம கூட ஒரு நேர் நின்றுட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம்
0: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கா?
3: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க.
0: அண்ணா சொல்லுங்க.
3: என்னுடைய கனவு என்னங்கன்னா, நான் வந்து முந்தையெல்லாம் எருமை மாடெல்லாம் வச்சு திறந்துருந்தேங்க. அப்புறம் கொஞ்சம் உடல் நல சரியெல்லாம் போச்சு, அதையெல்லாம்
0: விட்டுட்டேனுங்க.
3: செம்மறி ஆடுகள் மட்டும் 20 ஆடு வச்சிருக்கேனுங்க.
0: ஓகேங்கண்ணா.
3: ஒரு 25,000 குட்டைக்கு 2 காடு பிடிச்சி அதுல வந்து இந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டுங்க. இன்னொரு 10 ஆடு கேட்கீழ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவுங்க. என்னுடைய குழந்தைங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எல்லாம் போயிட்டாங்க. அவங்களுக்கு தொண்டரை கொடுக்காம முடிஞ்சா நாம அவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும், நம்ம
0: தொடர்ந்து நேயர்கள் அனைவரும் வந்துட்டு கால் பண்ணி உற்சாகத்தோட அவங்களோட கனவு வேலை என்ன, அந்த கனவு வேலைக்கு என்ன முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய நேயர்களுக்கு வந்துட்டு லைன் கிடைக்காமையும் இருக்கு. இப்ப கால் பண்ணுங்க, தாராளமா நான் வந்துட்டு உங்களோட கால் அட்டன் பண்ணி பேசுறதுக்கு நான் தயார் தான். நீங்களும் தயாரா இருந்தால் தாராளமா நீங்க கால் பண்ணி உங்களுடைய கனவு, இப்ப செய்யற வேலையை விட வேற ஏதாவது ஒரு கனவு வேலை இருக்கா, அந்த வேலைக்கான முயற்சி ஏதாவது

0: செய்கிறீங்களா அப்படின்றத நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக பகிர்ந்துக்கலாமுங்க. பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நானும் காத்திருக்கேன் உங்களோட காலுக்காக. அதே சமயத்தில் என்னுடைய நண்பனை பற்றி நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட தான் இன்ஜினியரிங் முடித்தாங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படித்ததுக்கான வேலைக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் அதே வேலையில் கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கான தொடர் முயற்சியை வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூட நேர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். என்ன தெரியுமா, ரசகானம் செய்யக்கூடிய நாள்.
0: சூப்பரான நாள்.
1: ரசகானம் செய்யணும், இன்னும் வாய்ப்பு இருக்கு. சாயந்தரம் வரைக்கும் கூட செய்யலாம். யார் யாருக்கு விருப்பம் இருக்குதோ, நல்லா ஹெல்த்தியா இருக்கிறவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறவங்க ரசதானம் ஒரு ரசம் கொடுத்தா 4 பேரை காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி ரசதானம் செய்யணும்னு சோனாப்பம் சார்பா நான் கேட்கிறேன். அப்புறம் சார், நீங்க என்ன கனவுன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: ஆமாங்க,
1: நான் இப்ப தற்போது ஒரு சாபீஸ் கம்பெனிக்கு தான் போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் வந்து சும்மா எங்க வீட்லயே ஒரு ரேடியோ மைக்ல இருக்குதா, நான் ஒரு ஆர்டி மாதிரி பேசி பார்ப்பேன் ஸ்பீக்கர் வச்சு. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பதுன்னு சொல்லி ஏதோ ஒரு உங்க சேனல் கூட சொல்ல, நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம்ல இருந்து நல்ல ஒரு இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இசை கேட்க கேட்க உற்சாகமா நீங்கள் பணி செய்யலாம் அப்படின்னு இதோ உங்களுக்கு தொடரும் இசை அப்படின்னு ஒரு சும்மா நானே
0: பேசிக்குவேன்.
1: அந்த மாதிரி இருக்கும் சார். தேங்க்யூ. நீங்களும் நல்லா ஆர்ஜியா சிறப்பா வரணும். நம்ம சோனா எஃப்எம் வந்து சிறந்த ஒரு சேனலா வரணும்னு வாழ்த்தோம் சார். தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. நேரில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அலைப்பதிகாரம் நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது சீனி சினி சினிமா. சீனி சினி சினிமா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கான தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப செய்யற வேலையை விட ஏதாவது ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கா, அந்த ஜாப்காக ஏதாவது முயற்சி பண்றீங்களா அப்படின்றதான் இன்னைக்கான தலைப்பா இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு பேசுனீங்க, அவங்களோட ட்ரீம் ஜாப் எல்லாம் சொன்னீங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாருமே வந்துட்டு தங்களோட கனவு வேலையை உடனே அடைய முடியாது. புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில எல்லாருமே தங்களோட கனவு வேலையை உடனே அடைய முடியாது, ஆனா கனவு உயிரோட வச்சிருக்க முடியும். சின்ன முயற்சிகள், தொடர்ந்து கற்றல், தன்னம்பிக்கை, இது எல்லாமே ஒரு நாள் நம்மளோட கனவுகளுக்கு அப்படியே கூட்டிட்டு போகும். புரிஞ்சதா? இன்னைக்கு நிகழ்ச்சியில பலருமே தங்களோட கனவுகளையும் போராட்டங்களையும் பகிர்ந்துகிட்டாங்க. உங்களுடைய கனவு ஒரு நாள் நிஜமாகும் கண்டிப்பா. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787 70107 என்ற எண்களை தொட்டு தாராளமா தெரிவிக்கலாம். என்னுடைய ட்ரீம் ஜாப், நான் இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்ஜே வேலை தாங்க, பிரசன்டர், தொகுப்பாளர் வேலை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னு சொல்லலாம். தொடர்ந்து நான் வந்துட்டு பிசினஸ் பண்ணும் அப்படின்றதுதான். நேர்களை, ரொம்ப சூப்பரா வந்துட்டு எல்லாருமே எல்லா விஷயங்களையும் எனக்காக பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி இவ்வளவு விஷயங்களை எனக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. அதே சமயத்துல இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரமுமே வந்தாச்சு. இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அழைப்பது யாரோ நிகழ்ச்சியிலிருந்து டடா, பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: ஸோ இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இந்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாமே ஸ்மால் பட்ஜெட் படங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படின்னா லாஸ்ட்டாக ரிலீஸ் வந்து நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் 5வது வாரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னமும் தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சாரோட பிளாஸ்ட் படம் இருக்குல்ல, இந்த படமும் நிறைய ஸ்க்ரீன்ஸில் வந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பரிமலா அன்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு. இந்த படமும் நிறைய ஸ்க்ரீன்ஸில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் நிறைய படங்கள், அதாவது தமிழ் சினிமாவில் நிறைய ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்குபென்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் வந்துட்டு ஒரு காமெடி ஃபேண்டசி ரொமான்டிக் சப்ஜெக்டில் இந்த படம் உருவாகியிருக்கு. இந்த படத்தில் சந்தோஷ், ரேஷ்மா வெங்கடேஷ், அதுக்கப்புறமா சம்யுக்தா விஸ்வநாதன், வினோத் கிஷான், வி டி வி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அஸ்வின் கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹபிபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் வந்துட்டு ஒரு பீரியாடிக் ட்ராமா சப்ஜெக்டில் உருவாகியிருக்கு, ரொமான்டிக் கலந்த ஒரு சப்ஜெக்ட். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா கஸ்தூரி ராஜா, ஈஷா முகமது, மாலவிகா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மீரா கதிர்வாணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நிழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் ஒரு கிரைம் டிராமா த்ரில்லர் ஜோனரில் உருவாகியிருக்கு. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ விஷாகன், ஜனனி, அப்புறம் கௌஷிக் கோபாலன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஏ கே குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படமும் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜோனரில் உருவாகியிருக்கு. இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம வித்தார்த்தனா, கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சாகோ கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பீரியாடிக் கிரைம் த்ரில்லர் ஜோனரில் உருவாக்கி இருக்கிற படம்னா அட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா இசக்கி கார்வண்ணன், அதுக்கப்புறமா அபி நக்ஷத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் காதல் சுகுமாரும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வல்லுவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படமும் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா சாரு கேசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படமும் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படங்கள்லாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் எந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா அண்ணாவோட கருப்பு படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்னமும் 250 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே இந்த கருப்பு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையில் இந்த படத்தை ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த கருப்பு படத்தை தியேட்டர்ஸில் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு சில படங்களும் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

ராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை, குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உண்மை. உன்னை நம்பி நான் வந்த பாரு, நீ கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளு.

나다 나와 신자 루브나다 가벨 신자 உனக்கின ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் மாளிகை காதலித்த நாட்களை நீ

வரிகள் வெடிக்க சொக்கான வாழப்பற பாருடே.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம பாரதி ராஜா சாரை ஏன் இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு? தமிழ் சினிமால நம்ம பாரதி ராஜா சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு உதாரணமா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கீங்க. ஸோ இந்த நாளில அவரு அறிமுகப்படுத்தின ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஹீரோ ஹீரோயின்ஸை தாண்டி அவரு நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய கலைஞர்களை அவரு உள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே வந்து சொல்லாங்க. நம்ம பாரதி ராஜா பயன்படுத்திக்கிட்டு அவரு டைரக்ட் பண்ண எல்லா படமும் வந்து ஹிட் ஆகுது. தமிழ் சினிமாவே அவர் வந்து திரும்பி பார்க்க வைக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெருமை கூடிய பாரதி ராஜா சார் இருக்காருல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட படங்களில் ஹீரோயின்ஸுக்கு வந்து ஒரு மெயினான ரோல் வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. இந்த நிலையில் கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படத்து மூலியமாக அறிமுகமாகறாங்க நம்ம ராதிகா மேம். ராதிகா மேம் எவ்வளோ பெரிய ஒரு நடிகை, தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை நம்ம பாரதி ராஜா சாருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்து மூலியமாக நடிகை ராதா மேம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. 80s ராதா மேம் வந்து பாத்தீங்கன்னா முன்னணி நடிகையா வந்திருக்காங்க. நிறைய ஹீரோஸ் கூட அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மண்வாசனை படம் மூலமா ரேவதி மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ரேவதி மேம் வந்து தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்ல அவங்க நேஷனல் அவார்ட்லாம் கூட வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கடலோர கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்து மூலமா ரேகா மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ரேகா மேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துல ஜெனிஃபர் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டர்ல வந்து எல்லாரோட மனசையும் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லாங்க. அதுக்கப்புறமா நாடோடி தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் மூலியமா நடிகை ரஞ்சிதாவையும் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களுமே ஒரு காலத்தில் பீக்ல இருந்த ஒரு நடிகை அப்படின்னு வந்து சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி புதுநெல் புதுநாத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் மூலியமா நம்ம நெப்போலியன் சார் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நெப்போலியன் சார் தமிழ் சினிமால எவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்காரு, அவர் பண்ணாத ரோல்ஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம பாரதி ராஜா சார் நம்ம நெப்போலியன் சாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி அவர் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவங்களுமே வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஒரு ஆளுமையே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாரதி ராஜா சார் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு அவசியமே வந்து கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டைரக்டர், இயக்குனர் இமயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவரோட அந்த சாய்ஸ் ஆஃப் செலக்ஷன், அவரோட அந்த பாயிண்ட் ஆஃப் விஷன் எல்லாமே வந்து சூப்பரா வந்துருக்கும். அது மட்டும் இல்லாம பாரதி ராஜா சார் ஒரு ஆக்டரா கூட தன்னை நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 படத்தை வந்து சொல்றேன். குரங்கு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த படத்துல அவரோட ரோல் எல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க. அதுக்கப்புறமா திருச்சிற்றம்பலத்துல சீனியர் பழம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டர்ல அவர் வந்து பயங்கரமா மிரட்டி இருப்பாரு. அதுக்கப்புறமா ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துல பாரதி ராஜா சார் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு அரசியல்வாதியா வந்து பயங்கரமா பேசியிருப்பாரு. ஸோ தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு மாஸ்டர், ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் அப்படின்னா நம்ம பாரதி ராஜா சாரை வந்து சொல்லலாம். என்னதான் இப்போ அவர் நம்மளோட இல்ல அப்படின்னாலும் அவரோட படைப்புகள் மூலியமா அவரை பத்தி இன்னும் ஞாபகப்பட வச்சுட்டு தான் இருக்கிறாரு, அவரை பத்தி பேச வச்சுட்டு தான் இருக்கிறாரு, அவரோட படைப்புகள் மூலியமா நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ பாரதி ராஜா சாரை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஸோ நாம இன்னும் சின்ன சின்ன சினிமா நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944-25-9160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சூர்யா அண்ணாவோட கருப்பு படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 5 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் கருப்பு படம் ரிலீஸ் ஆகிட்டு 250 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 340 கோடிக்கு மேலே வசூல் வந்து பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை இப்போ அஃபீஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் ஃபைனலாக கருப்பு படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எஸ்கே அண்ணாவோட நடிப்பில் உருவாக்குற படம் தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை சிவகுமார் முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டேரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஷூட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை அஃபீஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்யோன் படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்.

அதுக்கப்புறமா நம்ம சூர்யா சாரோட 47வது படம் இருக்குல்ல, இந்த படத்தை ஜீது மாதவன் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் இந்த மாதம் இந்தியில் முடிக்கிற மாதிரி பிளான்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு. இந்த படத்தில் நஸ்ரியா இருக்காங்களே அவங்க ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சியான் விக்ரம் சாரோட 63வது படம் இருக்குல்ல, இந்த படத்தை இருமுகன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த டைரக்டர் ஆனந்த் சங்கர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தையுமே அஃபீஸ்லாம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சியான் விக்ரம் சாருக்கு இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படமாக உருவாகுது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ரீசெண்டாக நம்ம விஷால் அண்ணா அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிற மகுடம் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான டீசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கு. ஸோ இந்த படத்தையுமே ஜூலையில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜூலையில் எக்ஸாக்டாக இந்த டேட்டில் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மகுடம் படத்தை அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடிக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம ஜிபி பிரகாஷ் அண்ணா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம விஷால் அண்ணாக்கு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைய போதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாம இன்னும் சின்ன சின்ன சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
2: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
1: அப்ப வினாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷர் இருக்கு.
3: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. வினாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: நாம் ரெகுலராக சின்னி சின்னி சினிமா நிகழ்ச்சியில் இந்தந்த படங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்தந்த படங்களை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த வாரம் அதை பற்றி பேசாமல் ஒரு டைரக்டரை பற்றி பேச போகிறோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து இயக்குனர் இமயம் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. இவரை வந்துட்டு ஒரு ஜோனருக்குள்ளே அடக்கவே முடியாதுங்க. அதாவது இப்போது க்ரைம் த்ரில்லர்னால் க்ரைம் த்ரில்லர் மட்டும்தான் டைரக்ட் பண்ணுவார், இல்லைனா குடும்ப கதைகள்னால் குடும்ப கதைகள் மட்டும்தான் டைரக்ட் பண்ணுவார், சோஷியல் இஷ்யூ பேசுறதுனா அதை மட்டும்தான் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோப்பைக்குள்ளே இவர் வந்து அடைக்கவே முடியாது. இவர் வந்துட்டு நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு தி கிரேட் மாஸ்டர் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. யார் அப்படின்னா, ஒன் அண்ட் ஓன்லி இயக்குனர் இமயம் நம்ம பாரதி ராஜா சார் தாங்க. என்ன தான் இவர் இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் இவரோட படைப்புகள் மூலிமா இன்னமும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் நம்ம பாரதி ராஜா சாரோட படங்களை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இவர் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 44 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படங்கள் டைரக்ட் பண்ணி தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நம்ம பாரதி ராஜா சார் இருக்கார்ல, ஸ்டார்டிங்கில் அவர் பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் சினிமா துறைக்கு வந்து வந்திருக்காரு. வந்துட்டு நல்ல நல்ல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி 16 வயது நிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. தொடர்ச்சியாக அந்த கிராம பின்னணியில் இருக்கிற கதை அம்சம் கொண்ட படங்களாக டைரக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் மேலே ஒரு விமர்சனம் வந்து வருது. இவர் வந்து இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் ஸ்டோரி தான் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்து வருது. யாரை பார்த்து அதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லேயே அவர் டைரக்ட் பண்ண படம் தான் இந்த மாதிரி டிக் டிக் டிக் செவப்பு ரோஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரிலீஸ் ஆகிட்டு பயங்கரமாக வந்து ஹிட் ஆயிருக்கு. இப்போ நார்மலாக ஒரு ஹீரோனா ஹீரோஸ்டிக்காக வந்து இருப்பார், மக்களை காப்பாற்றுவார், ஹீரோயினை காப்பாற்றுவார். ஆனால் இவர் படங்களில் ஹீரோ எப்படி தெரியுமா இருப்பார், இந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லரை வச்சு ஒரு படம், அதாவது ஒரு ஹீரோவை காட்டினார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கோம், அதாவது ஹீரோ வில்லன் ரோல் பண்ணால் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பாரதி ராஜா சார் அதுக்கு முன்னாடியே எல்லாம் ட்ரை பண்ணிட்டு நான்லாம் கிங்கு அப்படின்ற மாதிரி சேர் போட்டு கெத்தாக உட்காந்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லாங்க.

இப்பெல்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் ஒரு படத்தில் நடிச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் 16 வயது நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் நம்ம கமல் சாரை வச்சு ஒரு சூப்பரான ஹிட்டை வந்து கொடுத்துருப்பாரு. பாரதி ராஜா சாரோட படங்களில் நிறைய படங்கள் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக வந்துருக்கும். எனக்கு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கிழக்கு சீமையில் படத்தை நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, இந்த படத்தில் மண் வாசனம், அந்த கலாச்சாரம், அந்த தாய்மாமன் அந்த உறவுக்கான அப்படி ஒரு அழுத்தத்தை அவர் வந்து காட்டியிருப்பாரு. ஸோ அந்த படங்களுக்கான அந்த பாட்டு வந்து இருக்கலாம், ஒரு பாட்டு மானூத்து சந்தையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு இன்னமும் வந்துட்டு அந்த காதுகுத்து விழாக்கள்லாம் நடக்கும்போது அந்த பாட்டை வந்து போடுவாங்க. ஸோ இந்த படத்தில் விஜயகுமார் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ராதிகா மேமோட ஆக்டிங்காக இருக்கட்டும், நெப்போலியன் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அப்படியே வேற லெவலில் பின்னி படல் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாரதி ராஜா சார் இருக்கார்ல, அவர் ரெகுலராக இளையராஜா சாரை வச்சு தான் மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணுவார். ஆனால் இந்த கிழக்கு சீமையில் படத்தில் அவர் வந்து நம்ம ஏஆர் ரகுமான் சாரை யூஸ் பண்ணியிருந்திருப்பார். நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு மண்வாசம் நிறைந்த ஒரு படத்தை வந்து எடுக்கிறீங்க, அதுக்கு ஏன் நீங்கள் இளையராஜா சாரை சூஸ் பண்ணாமல் ஏஆர் ரகுமான் சாரை சூஸ் பண்ணுறீங்க, அவர் வந்துட்டு வெஸ்டர்ன் அப்படி இப்படின்னு தானே மேக்ஸிமம் வந்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த கிழக்கு சீமையில் படத்தில் வர எல்லா பாட்டும் வந்து பட்டையை கிளப்பியிருக்கும், மியூசிக்லாம் வந்துட்டு மண்வாசத்தை அப்படியே ரிமைண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குங்க. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்துருக்கும். மாஸ்டர் இஸ் ஆல்வேஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்போது 2008 அந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா சார் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு, பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படமும் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜோனர் தாங்க. யாராவது வந்து ஒருத்தவங்களை பார்த்துட்டு, அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்களாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு நான் தான், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பீஸை கொடுத்த படம் தான் பொம்மலாட்டம். நம்ம பாரதி ராஜா சார் வந்து டைரக்டராக வந்து பார்த்துருப்போம், ஆனால் ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு உதாரணம் நிறைய படங்கள் வந்துருக்கு. எனக்கு பர்சனலாக ரெண்டு படங்கள் வந்து பிடிக்கும். திருச்சிற்றம்பலம் நம்ம தனுஷ் அண்ணாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக வந்துட்டா இருக்கும். இதில் சீனியர் பலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டரில் நம்ம பாரதி ராஜா சார் நடித்து அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு படம் ரொம்ப பிடிக்கும். என்ன படம் அப்படின்னா குரங்கு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் பாரதி ராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பாருங்க. ஸோ நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்க்கலையே அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ பாரதி ராஜா சாரை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷோ ஃபுல்லாகவே வந்து பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. பாரதி ராஜா சாரோட படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம அப்படியே வந்து பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: என்னதான் டிவியில் மொபைலில் ஓடிடியில் படம்லாம் பார்த்தாலும், ஆனால் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஃபீல் இருக்கே, எல்லாம் தனி ஃபீலுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நாம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் வார வாரம் பழமையான தியேட்டர்ஸை பற்றி நம்ம ரெகுலராக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரமும் உங்கள் கிட்டே சொல்கிறதுக்காக ஒரு பழமையான தியேட்டரை எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ எந்த ஊர் தியேட்டர், அந்த தியேட்டருக்கு அப்படி என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? திருச்சி இருக்குல்ல, திருச்சி அப்படின்ற இந்த ஒரு சிட்டி நிறைய விஷயங்களுக்கு ஃபேமஸ். இன்ஃபேக்ட் தியேட்டரும் அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு அந்த சொல்லலாம். திருச்சியில் ஒரு பழமையான தியேட்டரை பற்றி தான் நான் இந்த வாரம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா, திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குல்ல, அங்கே பக்கத்திலே இருக்கிற ஒரு தியேட்டர் தான் ஸ்ரீ ரங்கராஜ் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியேட்டர். இந்த தியேட்டர் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நமக்கே தெரியும்ல, அப்போது முன்னாடி அந்த தியேட்டர்லாம் வந்துட்டு பெஞ்சு சீட்டு மண் தர அப்படின்றதான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரங்கராஜ் டாக்கீஸ்லேயும் வந்து இருந்திருக்கு. அப்போ ஸ்டார்டிங்கில் ரஜினி சாரோட படங்கள், கமல் சாரோட படங்கள், விஜயகாந்த் சாரோட படங்கள்லாம் எக்கச்சக்கமாக ஓடி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் குறிப்பாக அந்த சின்ன கவுண்டர் படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ரங்கராஜ் டாக்கீஸில் அதிக நாட்கள் ஓடிய படங்களில் ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரத்குமார் சாரோட நாட்டாமா படம், சூரிய வம்சம் படம்லாம் அமோகமாக ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ராமராஜன் சார் படங்களும் அங்கே ரொம்ப ரொம்ப நல்லா ஓடி இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ரங்கராஜ் டாக்கீஸில் நிறைய படங்கள், அதாவது புது புது படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. நிறைய படங்கள் சக்ஸஸாகவும் போயிட்டு இருந்திருக்கு. அப்போது ஸ்டார்டிங்கில் இந்த தியேட்டரில் அந்த ஃபிலிம் ரோலை யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி தான் படங்களை ஸ்க்ரீன் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நமக்கே தெரியும் சினிமா துறையில் எவ்வளோ அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். ஸோ அந்த அப்டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில வருஷங்கள் தியேட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஸ்க்ரீனிங்ஸில், லைட்ஸில், சவுண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த திருச்சி ரங்கராஜ் டாக்கீஸில் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது கரண்ட்டில் என்ன சவுண்ட் டெக்னாலஜி இருக்கோ, அதாவது கியூபு, டால்பியான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சவுண்ட் டெக்னாலஜி அந்த தியேட்டரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தியேட்டருக்கான சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்றது கொஞ்சம் கம்மி தாங்க, ஒரு 200-லிருந்து ஒரு 300 வரைக்கும் தான் இருக்கும். பார்க்கிங் ஏரியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசாகவே வந்து இருக்கும். இப்போது ரசிகர்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சொல்லுவாங்கள்ல, அதாவது

முதல் நாள் முதல் காட்சி அதெல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த தேட்டரில் இடம்லாம் வந்து இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேசிஸாகவும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரங்கராஜ் டாக்கீஸ் தேட்டர் இருக்குல்ல, இந்த தேட்டருக்குமே வந்து ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் இன்னமும் இந்த ரங்கராஜ் தேட்டரில் தான் வந்து படம் வந்து பார்க்குறாங்களாம். ஏதாவது ஒரு புது படம்லாம் வந்தாலும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வந்து பார்ப்பாங்களாம், இல்லைனா வந்துட்டு ஒரு வாரம் கழித்து கூட இந்த தேட்டரில் வந்து படங்கள்லாம் பார்க்குற வழக்கம் அப்படின்றது இன்றைக்கு வரைக்குமே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாக அந்த ஏரியா மக்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணி இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க ரங்கராஜ் டாக்கீஸ் இருக்குல்ல, இந்த தேட்டரில் புது புது படங்கள் இப்போ ரெகுலராகவே ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. முன்னாடி அந்த சினிமா தேட்டருக்குள்ளே வர ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றதே கொஞ்சம் கம்மியாக தான் கம்பேரிட்டிவ்லி கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தேட்டர் ஓனர்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பழமையான தேட்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், அதெல்லாம் வார வாரம் நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களே வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

0: 97.8 ஷக்கலக்க குட்டி.
1: ஒரு பெரிய காட்டில் குரங்கு குட்டி ஒன்று இருந்துச்சு. அது வந்து பயங்கர சேட்டை பண்ணிட்டு எல்லா மிருகத்துக்கிட்டையும் ராவடி பண்ணிட்டு, அதாவது சும்மா விளையாட்டுத்தனமாக அவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு அவங்களோட பொருளெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த காட்டுக்கு புதுசாக ஒரு முயல் ஒன்று வந்துச்சு. சரி, இனிமேல் இந்த காட்டில் நம்ம வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த முயல் வந்து தனக்குன்னு சில பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்துச்சு. தனக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சாப்பாடு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துச்சு. அந்த பார்த்த குரங்கு குட்டி என்ன பண்ணுச்சுன்னா, அதோட சாப்பாட்டையும் அதோட பொருளையும் எடுத்துட்டு போய் ஒளிய வச்சிருச்சு. அப்போ அந்த காட்டில் இருக்க மற்ற விலங்குகள் கிட்ட முயல் குட்டி வந்து உதவி கேட்டுச்சு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ எதுவும் பயப்படாத, உன்னோட பொருட்கள் எல்லாத்தையுமே யார் எடுத்து வச்சிருப்பா அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். குரங்கு குட்டி தான், நம்ம ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி குரங்கு குட்டியை ஏமாத்தி அதுக்கு அதோட தப்பை புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒரு விளையாட்டை ஒன்று விளையாட ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டில் இருக்க எல்லா விலங்குகளோட பொருட்களையும் எடுத்து அவங்கவுங்களே ஒளிய வச்சுக்கிட்டாங்க. ஒளிய வச்சுட்டு எல்லாருமே குரங்கு கிட்ட போய், நீ தான் என்னோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்த, இனிமேல் நீ தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குரங்கு குட்டிக்கு பயம் ஆயிடுச்சு. ஐயோ, நான் யாருதுமே எடுக்கலையே, நம்ம முயல்தை மட்டும்தானே எடுத்தோம், என்ன எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரையும் நம்மளால சமாளிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி உண்மையும் சொல்லிடுச்சு. ஸோ அப்போ குரங்கு பண்ண தப்பையும் அது வந்து ஒத்துக்குச்சு. அதுக்கப்புறமா மற்றவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்றத சொல்லி புரிய வச்சுட்டாங்க. அன்னையிலேருந்து குரங்கு குட்டியும் ரொம்ப சமத்தாக மாறிடுச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறான செயல், அதை என்றைக்கும் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹாய்,
1: உங்க நேம்?
2: தியா சாரல்.
1: ஓகே தியா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நானு வந்து எல்கேஜி படிக்கிறேன்.
1: ஓகே, ப்ரீ கேஜில இருந்து இப்ப எல்கேஜி. ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: நானு வந்து சிஎஸ் தான்.
1: ஓகே, சரி, ஸ்கூல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: இருக்காங்களே.
1: யாரெல்லாம்?
2: அவங்க ருஷ்வந்திகா, அப்புறம் இல்லன், ஸ்ரீசர்வன், ஆடி, அப்புறம் என்ன சொல்றது, ஆரம் நிமலன்.
1: இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சூப்பர், எக்கச்சக்கமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. சரி, நீங்கள் என்னென்னலாம் கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க, அப்புறமேட்டு இன்னும் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுவீங்க ஸ்கூலில் அப்படின்றத தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நம்ம தியா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: கண் பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: வரலாற்றில் இன்று.
1: இன்னைக்கு உலக ரத்த தான தினம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 14 உலகம் முழுசும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. உயிர்களை காப்பாற்ற தன்னார்வமா ரத்த தானம் செய்யக்கூடிய தானதாரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளா இது கொண்டாடப்படுது. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட் ரத்தம் விபத்துல சிக்கினவங்க, அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகள், பிரசவ கால தாய்மார்கள் மற்றும் தலசீமியா மாதிரியான நோய்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உயிரை காப்பாத்த உதவுது. ரத்தத்திற்கு மாற்று எதுவுமே இல்லைங்க, அதை மனிதர்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால பாதுகாப்பான மற்றும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய இரத்த கையிருப்பை உறுதி செய்யறதுல தன்னார்வ ரத்த தானம் செய்யறவங்களோட பங்கு ரொம்பவுமே முக்கியமானது. பொதுவாவே 18-65 நல்ல உடல் நலத்தோட இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனைப்படி ரத்த தானம் செய்யலாம். அதே சமயத்துல ரத்த தானம் செய்யறது உடலுக்கு தீங்கு விளைவிக்காதுங்க, மாறா அது ஒருத்தரோட உயிரை காப்பாற்றும் மனிதநேய செயலா இருக்கு. உயிரை காப்பாற்றக்கூடிய மிக உயர்ந்த தானமா ரத்த தானம் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இன்னும் ரத்த தானம் குறித்த பல கேள்விகளும் தயக்கங்களுமே இருக்கு. ரத்த தானம் பற்றிய மக்களோட கருத்து என்ன, அவங்க இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்கலாம் வாங்க. வணக்கம் அக்கா, உங்க பேரு, எந்த ஊரு?
2: வணக்கம், நான் செல்வி பேசுறேங்க, காசக்காரனூர் சேலம்.
1: அக்கா, ரத்த

0: ரத்தம் செய்யறதுக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அவங்க ரத்தம் கொடுத்துட்டா மறுபடியும் வரா ஊராதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. ரத்த தானம் முடிஞ்சளவு கொடுங்கன்னு சொல்றது.
0: சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி அக்கா.
1: நன்றி.
0: வணக்கம் அண்ணா, உங்க பேரு, எந்த ஊர் அண்ணா?
2: வணக்கம், என் பேரு செல்லதுரை, பொன்னமாப்பேட்டை.
0: அண்ணா, ரத்த தானம் செய்யறத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னா?
2: ரத்த தானம் கொடுத்து பரவாயில்லதான், பல உயிரை காப்பாத்துதான்.
0: அண்ணா, ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
2: கொஞ்சம் மட்டும் சத்து வேணுங்கிற ஒரு பயம். நிறைய பேர் கொடுக்குறாங்க, ரத்தம் கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஆனால் வயசானதான் கொடுக்குறது கஷ்டப்படுறாங்க. இளம் வயசு பிள்ளைங்களும் ரத்தம் கொடுக்குறது தப்பே கிடையாது. நன்றி.
0: நன்றி அண்ணா. வணக்கம் அக்கா, உங்க பேரு?
3: வணக்கம், என் பேரு வந்து பவித்ரா.
0: அக்கா, ரத்த தானம் செய்யறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: ரத்த தானம் வந்து ரொம்ப முக்கியம்தான். நான் கன்சீவா இருக்கிறப்ப ரத்தம் பத்தல, எனக்கே வேற ஒருத்தங்க தான் கொடுத்தாங்க. அதனால ரத்தம் தானம் வந்து செய்யறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான்.
0: அக்கா, இளைஞர்களுக்கு மத்தியில ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு இருக்கா?
3: இளைஞர்கள்ட்ட வந்து கண்டிப்பா இருக்குது. எனக்கே கொடுத்தது வந்து ஒருத்தங்க வந்து ஒசூர்ல இருந்து வந்து தான் கொடுத்தாங்களே, அதனால ரத்த தானத்தை நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா, தேங்க்யூ.
3: தேங்க்யூ.
0: வணக்கம் அண்ணா, உங்க பேரு, நீங்க எந்த ஊர் அண்ணா?
4: வணக்கம், கனகராஜ், காசக்காரனூர் மாரியம்மன் கோயில் தெரு.
0: அண்ணா, ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
4: அவங்க ரத்தம் கொடுத்தா உடம்பு வீக் ஆயிரும் பயப்படுறாங்க. ரத்த தானம் பண்ணா நல்லது, மக்கள் வந்து பயன் அடைவாங்க.
0: நன்றி அண்ணா. வணக்கம்.
5: வணக்கம்,
0: உங்க பேரு?
5: என் பேர் ராகுல் ஆனந்த்.
0: ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
5: ரத்த தானம் பண்றதுனால எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம போயிரும் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது, எல்லாரும் ரத்த தானம் பண்ணணும்.
0: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன?
5: எல்லாரும் வந்துட்டு அன்னைக்கு ரத்த தானம் பண்ணணும், அன்னைக்கு இல்ல ரத்த தானம் பொதுவா பண்ணணும்னு வந்துட்டு சொல்றேன், அவ்வளவுதான்.
0: கண்டிப்பா ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நன்றி ப்ரோ.
5: நன்றி.
0: வணக்கம், உங்க பேரு, நீங்க எந்த ஊரு?
6: வணக்கம், என் பேரு சம்ருதா, பொனமாப்பேட்டையில இருந்து பேசுறேன்.
0: ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
6: அவங்க வந்து ரத்த தானம் பண்ண ஒண்ணு விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லலாம், ஒரு மாதிரி உடம்பு வீக் ஆயிடுமோன்னு பயப்படுவாங்க.
0: சூப்பர், அருமையா சொன்னீங்க. இளைஞர்களுக்கு இடையில இப்போ ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு இருக்கா?
6: இருக்கு, ஆனா வந்து அது யாரும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. அதே தயக்கம் தான் நிறைய பேத்துக்கு வருது. இளைஞர்கள் ரத்தம் தந்தா நல்லதுதான்.
0: சூப்பர், அருமையா சொன்னீங்க. உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன?
6: என்ன, ரத்த தானம் பண்ணுங்க. உங்களால அதாவது உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்லாம் நல்லா இருந்ததுன்னா ரத்த தானம் பண்ணுங்க.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி.
6: நன்றி.
0: நேர்களே, கண்டிப்பா விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ரத்த தானம் செய்யலாம். இன்னைக்குதான் ரத்த தானம் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க, எப்ப வேணாலுமே நம்ம ரத்த தானம் செய்யலாம். ரத்த தானம் அப்படின்றது வெறும் தானம் மட்டும் இல்லைங்க, அது ஒருத்தருக்கு புதிய வாழ்க்கையை வழங்கக்கூடிய நம்பிக்கையும் கூட. நம்மளோட சின்ன செயல் இன்னொருத்தரோட பெரிய எதிர்காலமா மாறலாம். ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் போது ரத்த தானம் செஞ்சு உயிர்களை காப்பாத்தலாம். நன்றி நேர்களே.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தியா தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததா இன்னும் நிறைய விஷயங்களை நானுமே தியா கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா மருத்துவர் ஜவஹர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட நலனை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்ப குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் அதிகமா வெயில்ல போனோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க அந்த எனர்ஜி எல்லாம்

0: சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடுது. உடனே நமக்கு வந்து இந்த வேர்க்க ஆரம்பிக்குது, டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சார்?
1: ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் த சன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சன்ல எக்ஸ்போஷர் ஆகுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வாட்டர் லாஸ் ஆகும். ஆப்வியஸ்லி அது ரிலேட்டடான சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த வெயிலில் போகணுன்ற சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எமர்ஜென்சி போய் தான் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலர்ஸ், லூஸ் ஃபிட்டட் காட்டன் கிளாத்ஸ். ஸோ லைட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த சன்லைட்டோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லூஸ் ஃபிட்டட் காட்டன் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து உங்களை இது பண்ண. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்ரல்லா, கேப், மாஸ்க். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லாங் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணிவிட்டு பிட்வீன் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் நிழலில் இருக்கிறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லாஸை இது பண்ணுற மாதிரி ரீஹைட்ரேட் பண்ணிக்கோங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னும் போது உடம்புல இருக்க அந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் நமக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து ஏற்படாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததான் நம்ம தியா கூட பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்ச இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தியா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்போ நம்ம தியா கூட பேசிடலாமா? தியா, உங்களுக்கு ஸ்கூல்ல அப்படியே லிஸ்ட் போடுற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, சரி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல விளையாடுவீங்களா?
3: விளையாடுவேன்.
2: என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
3: கேம்ஸ் இருக்கு நிறைய. அங்க வந்து ஜாகிங் விளையாடுவோம். அங்க பீட்டி இருக்கும். அங்க பிளே கிரவுண்ட் இருக்கும். அப்புறம் டெய்லி ஒரு சார் வருவாங்க, டான்ஸ் சொல்லி கொடுப்பார்.
2: சரி, இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
3: எனக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும்.
2: பிங்க். பிங்க் கலர்ல டிரஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
3: வச்சிருக்கேன்.
2: ஓகே, டாய்ஸ்? ஓகே, டாய்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. சரி, நீங்க வந்து அப்பலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே என்கிட்ட வந்து ரைம்ஸ் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து ரெண்டு ரைம்ஸ் வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ரைம்ஸ் சொல்றீங்களா? ஓகே சொல்லுங்க. நீங்க சொல்ல போற அந்த ரெண்டு ரைம்ஸை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க.
3: ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார் எப்பவுமே ஃபர்ஸ்ட்.
2: ஓகே, ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. ட்விங்கிள்
3: ட்விங்கிள் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர்.

0: ஏஞ்சி.
1: சூப்பர், யார் சொல்லி கொடுத்தா இந்த ரைம்ஸ்?
0: எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க.
1: ரெண்டு ரைம்ஸும் மம்மி டாடி சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பரா, செம்ம கியூட்டா சொன்னீங்க தியா. ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
1: ஓகே, வெல்கம். இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. அடுத்ததா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி செஞ்சு கொடுக்கலாம், அண்ட் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு, மேலும் என்னென்ன ஆட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு தினம் தினம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில் அடுத்ததா ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இப்போ சூப்பரான பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ல் ஷகலக குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டி
1: ஒன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கொத்தமல்லி இலை தேவையான அளவு. இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸை வச்சு செம்மையான அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல அரிசியை கழுவி முக்காவாசி பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு வானலில் நெய் ஊற்றி அது சூடானதும் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடணும். அடுத்ததாக தக்காளி நறுக்கியிருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட சேர்த்துட்டு இப்போ மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அப்புறமேட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து அதையுமே நல்லா கிளறிடணும். அது கிளறி அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி, அதையுமே இது கூட போட்டு இன்னும் நல்லா கிளறிடணும். அதாவது எல்லா இடத்துலையும் மசாலா சமயம் ஒட்டுற மாதிரி நல்லா வந்து கிளறிட்டு லாஸ்ட்டாக அதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை தூவி அப்படியே சூடாக வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தொட்டுக்க ரைத்தா வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ரைத்தாலாம் சின்ன வேலை தான். 4 வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு லைட்டாக தயிரை ஊற்றி அப்படியே ஒரு மிக்ஸ் அடித்து இதுக்கு பக்கத்தில் சைடு வச்சோன்னு வைங்களேன், கண்டிப்பா குழந்தைங்க பிரியாணிக்கு ஈக்குவலா செம்மையா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. சோ ஒரு நாள் இந்த டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு மதியம் லஞ்ச் டைமுக்கு கொடுத்துருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம முன்ன சொன்ன மாதிரி டிஃபன் பாக்ஸ் காலி ஆயிதான் வீட்டுக்கு வரும். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.
2: தானா மெட்டு பாட்டு ஆட்டம் போட மட்டும் என்று நினைக்காதீங்க நண்பர்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தியா தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. தியா மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் அந்த கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் இன்புட்டாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களோட இந்த கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் மேம்? இந்த ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க இல்லையா சின்ன வயசுலேருந்தே, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுங்க மேம்.
1: நற்பண்புகளை எப்படி வளர்க்குறது அப்படின்னா, அதில் பெற்றோர் 1% அப்படின்னா ஆசிரியர் வந்து 2% வந்து அதுக்கு முழு பெருப்பு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய ஒழுக்கத்தை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் அவங்களுடைய நற்பண்புகளை சிதைக்கக்கூடிய கேரக்டர் வைஸுக்கு மாற்றக்கூடிய மீடியாக்களும் தான் வந்துட்டு இருக்காங்க. அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது தடுக்கக்கூடிய விஷயங்கள் யார் கையில் இருக்குது அப்படின்னா, ஒரு பள்ளி சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்களை நம்ம திருத்தது ஒரு ஆசிரியருடைய இது. அதில் பார்த்திங்கன்னா அவனுக்கு எப்படி நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா, அந்த வளர்ச்சிக்கு அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவன்கிட்ட நற்பண்புகள், முன்னெல்லாம் வந்து 80s and 90s பார்த்திங்கன்னா அப்படின்னா வேல்யூ எஜுகேஷன் ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க. இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எஜுகேஷன் பீரியட்ஸ் இருக்குது, ஆனால் அதை வேறு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நான் சின்ன வயசில் படித்தப்போ கூட இந்த வேல்யூ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஹவர் வந்து இருக்கும். அந்த ஹவரில் வந்து இந்த குட் ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லித்தருவாங்க, மற்றவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், இப்போது ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டருந்து வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற இந்த கோல்டன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சொல்லித்தருவாங்க. ஸோ இப்போயும் அந்த மாதிரி ஒரு ஹவர் வச்சு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நான் இப்போது இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து 8 to 9 வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. மலைவாழ் மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்களை 8 to 9 வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருணோட கேளுங்க. இப்போ நான் இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.

எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டே நீங்கள் ஓட் பண்ண பாட்டுலாம் போட்டு காட்டுறதுக்காக வந்துட்டேன் திவாகர். எல்லோருக்கும் அருமையான வணக்கம் மக்களே. இந்த வாரம் நீங்கள் டாப் 10க்கு மாறி அத்தனை ஓட்டு வந்து போட்டிருக்கீங்க, அத்தனை பாட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த பாட்டில் ஒரு 10 பாட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து அவ்வளோதான் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியே முடிஞ்சு போயிடும் போல அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. இருந்தாலும் அந்த 10 பாட்டுமே தரமான பாட்டு. நிறைய நேர்கள் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க, ஒரு சில பாட்டெலாம் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் போடுங்கன்ட்டு. ஒரு சில பேர் பாட்டெல்லாம் அழகாக வர்ணிச்சுலாம் சொல்லியிருந்தீங்க, எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்கள் சொல்கிறத கேட்குறப்பையும் நீங்கள் சொன்னதோட அந்த பாட்டை கேட்குறப்பையும் அவ்வளோ அருமையாக இருந்தது. இதே மாதிரி எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாய் நரேஷ்குமாரோட இசையில் வந்திருக்கக்கூடிய கண் முன்னே சிரிக்கிறாய் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. ஒரு காதல் பாடல், அதுவும் சாய் நரேஷோட இசையில், சாய் நரேஷோட குரலில். சாய் நரேஷே வந்து ஒரு இசையமைச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கில் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த பாட்டு எப்படி இருக்கும், தாறுமாறாக இருக்கும். இந்த பாட்டுக்கு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றியாக்கா இந்த பாடலுக்கு நீங்கள் ஓட் பண்ணதுக்கு. உண்மையாகவே ஒரு சூப்பரான பாட்டு இந்த ஒரு காதல் பாடல், கண் முன்னே சிரிக்கிறாய் அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து 9வது இடத்துல நம்ம ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் கொடுத்த செமையான பாட்டு, ருத்ராவோட மியூஸ் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. ருத்ராவோட பாடலில் எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவரோட குரல் அவ்வளோ தனித்துவமாக இருக்கும் மக்களே, நிஜமாக தான் சொல்கிறேன். ருத்ராவோட நிறைய பாடலுக்கு ஃபேனான மாதிரி இந்த மியூஸ் பாட்டுக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். இந்த பாட்டு கேட்குறப்பயும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு சோகமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அவ்வளோ செமையாகவும் இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாட்டும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 10.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும்

0: சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டிருக்கனே.
0: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
2: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் Top 10 Music.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது பாக்கறேன்னுடன் இன்னைக்கு நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ரெண்டு பாட்டு கேட்டு முடிச்ச கையோட அடுத்து இன்னும் எட்டு பாட்டு இருக்கு. எட்டு பாட்டில் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எட்டாவது இடத்திலும் ஏழாவது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ கேட்டலாம். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எட்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெகதீஷ் இசையில் வந்திருக்கக்கூடிய அடிக்கல்லிய அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எட்டாவது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாட்டை போட்ட உடனே கஸ்தூரியை நான் கால் பண்ணிட்டாரு, தம்பி இந்த பாட்டுக்கு ஒரு ஓட் பண்ணிருக்கு தம்பி, அருமையான பாட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கு ஒரு ஓட்டை பதிவிட்டுட்டாரு. இந்த பாட்டு வந்து கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சோகப்பாட்டு மாதிரி போனாலும் இது ஒரு காதல் பாடல். ஜெகதீஷே வந்து இதில் பாடியிருக்காரு. ரொம்பவே மினிமலான இன்ஸ்ட்ருமெண்ட், தேவையான இசைக்கருவிகளை மட்டும் பயன்படுத்தி எவ்வளோ அழகாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு ஜெகதீஷ் இந்த பாட்டை. ஜெகதீஷோட அடிக்கல்லி அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ஏழாவது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மணிமாறன் இசையில் வந்திருக்கக்கூடிய கொக்காணி அப்படிங்கிற பாடல். இதில் வந்து செந்தில் பாடியிருக்காரு, செந்தில் கணேஷ் இந்த பாடலில் பாடியிருக்காரு. மணிமாறன் இசை அமைச்சிருக்காரு. சூப்பரான குரல், செந்தில் கணேஷோட குரலுக்கெலாம் நான் மிகப்பெரிய ஃபேன். இந்த பாடல் சூப்பராக இருக்கும். இந்த பாட்டுக்கு வந்து நம்ம தாதகப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. அருமையான பாடலுக்கு சூப்பராக ஓட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்து இசையில் கொடுத்துருப்பாரு. மணிமாறனோட தனித்துவமான அந்த ஸ்டைலே என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராமத்து இசையும் அங்கங்கே எலக்ட்ரானிக் எங்கெங்கே தேவையோ அங்கங்கே கொஞ்சம் இணைச்சி ஒரு அருமையான இசை கொடுப்பாரு. இதை கேட்குறப்ப நம்ம வந்து ஒரு கிராமத்துக்கே போயிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பாடலில் இருக்க வரிகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆங்கில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமல் தமிழ் வார்த்தைகளே பயன்படுத்தி அழகாக கொடுத்துருப்பாரு. இந்த ரெண்டு பாட்டுமே இப்போ உங்களுக்காக சோனா எஃப்எம் 107.8 வந்துகிட்டே இருக்குது. கேட்டு வாங்க மக்களே.
5: Music number 8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சு இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதில் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ கேட்க போகிறோம். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல நம்ம நிறைய நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இவரோட பாட்டு மட்டும் நம்ம போடாமல் இருந்துட்டோம்னா அவங்க சண்டைக்கே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட பாட்டு தான் சாந்தகுமாரோட குண்டு மல்லி கொண்டக்காரி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம மேட்டூர் வட்டம் மைமுதர்லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றியாக்கா அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. சாந்தகுமாரோட குரல் எப்பயுமே சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் எந்த பாட்டு போட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட குரல் இருக்கும். எந்த பாட்டு பாடினாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாடலையும் அப்படி தான் பாடியிருக்காங்க. சாந்தகுமார் ஸ்ரீஷா காம்போவில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஒரு ஃபோக் சாங் மாதிரி பண்ணியிருக்காரு சாந்தகுமார். தேவையான இடத்துல சூப்பராக அருமையாக அதெல்லாம் மாடுலேட் பண்ணி அவ்வளோ அழகாக பாடி அற்புதமாக கொடுத்துருக்காரு. இது ஒரு டூயட் சாங், லவ் சாங். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடலோட பெயர் தான் வந்து அன்பே அன்பே. நம்ம அச்சு இருக்கார்ல, இந்த ஒத்த ரூபா அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள். இப்போ எனக்கு அந்த ஒத்த ரூபா தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு மைண்டில் ஓடக்கூடிய பாட்டு இந்த அன்பே அன்பே அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடலில் இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பொதுவாக நம்ம ஏதோ ஒரு பாட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேற ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் கூட கொலாப் பண்ணி அவங்களையும் கூப்பிட்டு நம்ம பாட்டில் பாட வைப்போம். அதே மாதிரி இந்த பாட்டில் வந்து நம்ம எஃப்எம்ல போயிட்டு இருக்க இன்னொரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டே இந்த பாட்டில் பாடியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா

0: ஹாவாக் பிரதர்ஸ் ஹாவாக் பிரதர்ஸ் டீம்லேருந்து ஹாவாக் மதன் இந்த பாட்டில் பாடியிருப்பார். கேட்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்கும். அவரோட போர்ஷன் சின்ன ராப் தான் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கேட்டு பாருங்கள். சூப்பராக பாடியிருப்பார். அச்சுவோட அன்பே அன்பே அப்படிங்கிற பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்து பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த ரெண்டு பாட்டுப்பும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
1: Number 6.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிட.

0: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
2: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் 4 பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். அந்த 4 பாட்டில் 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுவான். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல திவாகர் மற்றும் கௌதம் ஜெயதிலகர் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணியிருக்கக்கூடிய பவ் பவ் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. திவாகரோட இசையில் கௌதம் ஜெயதிலகரோட வரிகள்லையும் அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் புகழோட குரலில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் வந்து நாய்க்குட்டிகளுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, பாடியிருக்காங்க. ரொம்பவே ஒரு அருமையான பாடல் இது. நாய்க்குட்டிக்காக ஒரு பாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டு இது. இந்த பாடல் வந்து அபிஷேக் புகழ் தான் பாடியிருக்காரு. வரிகள் அவரும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்காரு. சூப்பராக இருக்கும், பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த பாடலுக்கு வந்து நம்ம மேட்டூர் வட்டம் 50 கலை செல்வியக்கா ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பவு பவு பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்து 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்கணும்ல, அதை சொல்கிறதுக்காக நானும் அவ்வளோ காத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல நம்ம மார்டின் கார்டெஞ்சரோட பைக்கில் போலாம் வா அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி இந்த பாட்டு கோட் பண்ணியிருக்காங்க. பைக்கில் போலாம் வா அப்படிங்கிறது ஒரு காதல் பாடல், ஒரு காவியம் மாதிரி பண்ணியிருப்பார் மார்டின் கார்டெஞ்சர். மார்டின் கார்டெஞ்சர் என்ன தான் பலவிதமான பாடல்கள் கொடுத்திருந்தாலும் ஒரு மெலடி அப்படின்னு வரப்போ ஒரு மெலடி சாங் பண்ணும் அப்படின்னாலே அவர் அப்படியே வேற மாதிரி மாறிடுவார். அவர் பண்ணுற ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அப்படியே மனதுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், உருக்கிற மாதிரி பாட்டு பண்ணுவார். அவ்வளோ சூப்பரான வரிகளில் அற்புதமான ஒரு குரலில் பின்னணி இசையும் வந்து ரொம்ப தாம்தும்னு போடாமல் ரொம்ப சாந்தமாக கொடுத்துருக்காரு. அருமையான பின்னணி இசையில் சூப்பராக பண்ணியிருக்க இந்த பாடல் வந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக 2 பாடலும் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது வாக்கர் என்னுடன்.
3: Top 10 Music Number 4

0: top 10 music.
1: இவ்வளோ நேரத்தை கடந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இரண்டு பாடலை கேட்க வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனாயகம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி இது வாக்கரனுடன். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8 பாட்டு கேட்டு முடிச்சாச்சு, இன்னும் 2 பாட்டு தான் காத்துக்கிட்டே இருக்கு. அது ரெண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிவிடவா. நம்ம ஹேவக் பிரதர்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சைக்கோ கண்மணி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலரசி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடல் ஓட் பண்ணதுக்கு. என்னப்பா பாடல் பெயர் இப்படி இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க. பாட்டு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக அவருக்கு தெரிஞ்ச வரிகளில் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எமோஷனை போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹேவக் பிரதர்ஸ். இந்த பாடல் வந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் தான். அவர் சைடில் இருக்க வழிகள்லாம் வந்து அவர் வந்து பாடல் மூலிமா எப்படி வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த பாடல். சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கே, கேட்டு பாருங்கள். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல இருக்க பாடல் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சத்யபிரகாஷ் குரலில் இருக்கக்கூடிய அரும்பு மலரே அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடலுக்கு திருப்பூர்லேருந்து கஸ்தூரி நான் கால் பண்ணி ஓட் பண்ணார். அவர் இந்த பாடலை ஓட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னார், அது என்னன்னு போட்டு காட்டுறேன், நீங்களே கேட்டு பாருங்களேன்.
2: தம்பி இன்னொரு ஒரு கோரிக்கைங்க வந்து, இந்த அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய ஒரு பாட்டு போட்டேங்க இல்லைங்க, அரும்பு மலரே
3: அழகு
2: பாட்டுங்க, அற்புதமான பாட்டுங்க. அது வரக்கூடிய வரிகள் கடைசி சரணத்துல வந்து பருவ வயதில் பக்குவங்கள் இருக்க வேண்டும் அவசியம் அப்படிங்கிற அந்த வரிகள்லாம் வந்து ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, உங்க அத்தனை சிறுமியர் சிறுவர்களுக்கும் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான வரிகள் இதெல்லாம்.
3: நன்றி நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி.
2: ரொம்ப சூப்பரான வரிகள். அந்த எத்தனை முறை கேட்டாலும் கேட்டாலும் பாருங்க அப்படின்னா இதுதானுங்க.
1: இதுதான் மகளே கஸ்தூரி அண்ணா சொன்னது, அவரு சொன்னதே போதும். இதை விட நான் வந்து அந்த பாட்டை அழகா வர்ணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு கஸ்தூரி அண்ணா ஓட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நன்றி அண்ணா அந்த பாடல் ஓட் பண்ணதுக்கு. நீங்க கேட்கிற பாடலும் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களை, என்ன பண்ணணும்னா 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணி நீங்க வந்து உங்க பாட்டோட டீட்டெயில்ஸை நீங்க சொல்லணும். அதாவது இந்த பாட்டை நான் சோனா எஃப்எம்ல கேட்டேன், இந்த பாடலுக்கு ஓட் பண்ணுங்க அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா வார இறுதியில் வர இந்த டாப் 10 மியூசிக்ல அந்த பாடலும் நீங்க வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதனால கருத்துக்கள் எதாவது இருந்தால் மறக்காம அனுப்புங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் நீங்கள் அதே நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 2.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு சிறப்பான கெஸ்ட் தான் இணைஞ்சிருக்காங்க. அவரோட பேர் வந்து மணிகண்டன் செல்வராஜ். இவர் வந்து சேலம் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டோட பேராசிரியரா இருக்காரு. அவரோட ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி எல்லாம் இந்த ஜேர்னிக்குள்ள வந்த, அது மூலமா மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார்.
2: நான் மணிகண்டன் செல்வராஜ். நான் மேச்சேரியில இருந்து வந்திருக்கேன். ஸோ நான் 2017 பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்டெண்டிங் அண்ட் ஃபிளார் பார்டெண்டிங் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரீலான்ஸ் பார்டெண்டராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கரண்ட்லி நான் ஓகேங்க, நான் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல எஃப்என்பி ப்ரொஃபஸர் அண்ட் பார் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு
1: ஓகே ஓகேங்க சார். இப்போ இந்த துறைக்கு வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்க, அதுல இருந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க சார்?
2: ஸோ இந்த ஃபீல்டு வந்து ஒரு ஒர்க்கு ஒரு ஏர்னிங் அப்படின்றத தாண்டி நமக்கு பிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கட்டும், நம்ம மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கட்டும், எதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ இந்த ஜக்லிங் அப்படின்றது குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ்டான ஒரு மெமரி பவர், ஒரு ஐ பவர், ஃபியூச்சர் ப்ரெட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி திங்ஸ்லாம் அவங்களுக்கு நேச்சுரலாகவே இம்ப்ரூவ் ஆகும்.
1: ஓகே ஓகேங்க சார். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்?
2: ஸோ இது வந்து நான் கரியரில் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஹோட்டல் ஃபீல்டில் என்டர் ஆனப்போ ஸோ இந்த மாதிரி தான் ஜாப் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்டெண்டிங் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓனாகவே வந்து கிராஃப்ட் பண்ணுறோம் அண்ட் மாக்டைல்ஸ் ஜூஸ் மேக் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டில், அதுவும் நம்ம ப்ரைவேட்டாக ஈவெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணுறோம், ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், அங்கே வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஈவெண்ட் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மராக பல மக்கள் முன்னாடி நின்று பண்ணுவோம். ஸோ இது ஒரு தனி ஒரு என்ன சொல்கிறது கிக்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் என்னை அடுத்து அடுத்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவ் பண்ணுச்சு. ஸோ ஃப்யூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இது வந்து ஒரு க்ரௌட் ஹேண்ட்லிங் இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டேஜ் ஃபியரை போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண பண்ண குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூடவே இருந்த மணிகண்டன் சார், செல்வராஜ் அவங்க தான். அவங்களோட பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எதனால இந்த துறை அவர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: வரலாற்றில் இன்று இன்று
1: இன்னைக்கு உலக ரத்த தான தினம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 14ஆம் தேதி உலகம் முழுசும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. உயிர்களை காப்பாற்ற தன்னார்வமா ரத்த தானம் செய்யக்கூடிய தானதாரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளா இது கொண்டாடப்படுது. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட் ரத்தம் விபத்துல சிக்கினவங்க, அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகள், பிரசவ கால தாய்மார்கள் மற்றும் தலசீமியா மாதிரியான நோய்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உயிரை காப்பாத்த உதவுது. ரத்தத்திற்கு மாற்று எதுவுமே இல்லைங்க, அதை மனிதர்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால பாதுகாப்பான மற்றும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ரத்த கையிருப்பை உறுதி செய்யறதுல தன்னார்வ ரத்த தானம் செய்யறவங்களோட பங்கு ரொம்பவுமே முக்கியமானது. பொதுவாவே 18-65 வயசுக்குள்ள நல்ல உடல் நலத்தோட இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனைப்படி ரத்த தானம் செய்யலாம். அதே சமயத்துல ரத்த தானம் செய்யறது உடலுக்கு தீங்கு விளைவிக்காதுங்க, மாறா அது ஒருத்தரோட உயிரை காப்பாற்றும் மனிதநேய செயலா இருக்கு. உயிரை காப்பாற்றக்கூடிய மிக உயர்ந்த தானமா ரத்த தானம் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இன்னும் ரத்த தானம் குறித்த பல கேள்விகளும் தயக்கங்களுமே இருக்கு. ரத்த தானம் பற்றிய மக்களோட கருத்து என்ன, அவங்க இத எப்படி பாக்குறாங்க அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்கலாம் வாங்க. வணக்கம் அக்கா, உங்க பேரு, எந்த ஊரு?
2: வணக்கம், நான் செல்வி பேசுறேங்க, காசக்காரனூர் சேலம்.
1: அக்கா, ரத்த தானம் செய்யறதுக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அவங்க ரத்தம் கொடுத்துட்டா மறுபடியும் வரா ஊராதோ அப்படின்னு நினைக்கிறாங்க, அது தப்பு. ரத்த தானம் முடிஞ்ச அளவு கொடுங்கன்னு சொல்றது.
1: சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி அக்கா.
2: நன்றி.
1: வணக்கம் அண்ணா, உங்க பேரு, எந்த ஊர் அண்ணா?
3: வணக்கம், என் பேரு செல்லதுரை, பொன்னமாப்பேட்டை.
1: அண்ணா, ரத்த தானம் செய்யறத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னா?
3: ரத்த தானம் கொடுத்து பரவாயில்லதான், பல உயிரை காப்பாத்தும்.
1: ஆனா ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன
3: நினைக்கிறீங்க? கொஞ்சம் மட்டும் சத்து வேணுங்கிற ஒரு பயம், நிறைய பேர் குடுக்குறாங்க, ரத்தம் கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஆனால் வயசானதான் கொடுக்குறது கஷ்டப்படுறாங்க, இளம் வயசு பிள்ளைங்களா ரத்தம் கொடுக்கறது தப்பே கிடையாது. நன்றி.
1: நன்றி அண்ணா. வணக்கம் அக்கா, உங்க பேரு?
4: வணக்கம், என் பேரு வந்து பவித்ரா.
1: அக்கா, ரத்த தானம் செய்யறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: ரத்த தானம் வந்து ரொம்ப முக்கியம்தான். நான் கன்சீவா இருக்கிறப்ப ரத்தம் பத்தல, எனக்கே வேற ஒருத்தங்க தான் கொடுத்தாங்க. அதனால ரத்தம் தானம் வந்து செய்யறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான்.
1: அக்கா, இளைஞர்களுக்கு மத்தியில ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு இருக்கா?
4: இளைஞர்கள்ட்ட வந்து கண்டிப்பா இருக்குது. எனக்கே கொடுத்தது வந்து ஒருத்தங்க வந்து ஊர்ல இருந்து வந்து தான் கொடுத்தாங்களே, அதனால ரத்த தானத்துல நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா, தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
1: வணக்கம் அண்ணா, உங்க பேரு, நீங்க எந்த ஊர் அண்ணா?
5: வணக்கம், கனகராஜ், காசக்காரனூர் மாரியம்மன் கோயில் தெரு.
1: ஆனா ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
5: அவங்க ரத்தம் கொடுத்தா உடம்பு வீக் ஆயிரும் பயப்படுறாங்க. ரத்த தானம் பண்ணா நல்லது, மக்கள் வந்து பயனடைவாங்க.
1: நன்றி அண்ணா. வணக்கம்.
6: வணக்கம்,
1: உங்க பேரு?
6: என் பேர் ராகுல் ஆனந்த்.
1: ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
6: ரத்த தானம் பண்றதுனால எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம போயிரும் நினைக்கிறாங்க, அது அப்படி கிடையாது, எல்லாரும் ரத்த தானம் பண்ணணும்.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன?
6: எல்லாரும் வந்துட்டு அன்னைக்கு ரத்த தானம் பண்ணணும், அன்னைக்குன்னு இல்ல, ரத்த தானம் பொதுவா பண்ணணும்னு வந்துட்டு சொல்றேன், அவ்வளவுதான்.
1: கண்டிப்பா ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நன்றி ப்ரோ.
6: நன்றி.
1: வணக்கம், உங்க பேரு, நீங்க எந்த ஊரு?
7: வணக்கம், என் பேரு சம்ருதா, பொனமாப்பேட்டையில இருந்து பேசுறேன்.
1: ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க?
7: அவங்க வந்து ரத்த தானம் பண்ண ஒன்னு விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லலாம், ஒரு மாதிரி உடம்பு வீக் ஆயிடுமோன்னு பயப்படுவாங்க.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க. இளைஞர்களுக்கு இடையில இப்போ

0: ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு இருக்கா?
1: இருக்கு, ஆனா வந்து அது யாரும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதே தயக்கம் தான் நிறைய பேத்துக்கு வருது. இளைஞர்கள் ரத்தம் தான் நல்லதுதான்.
0: சூப்பர், அருமையா சொன்னீங்க. உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன?
1: என்ன, ரத்த தானம் பண்ணுங்க. உங்களால் அதாவது உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்லாம் நல்லா இருந்ததுன்னா ரத்த தானம் பண்ணுங்க.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி.
1: நன்றி.
0: நேர்களே, கண்டிப்பா விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ரத்த தானம் செய்யலாம். இன்னைக்குதான் ரத்த தானம் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க, எப்ப வேணாலுமே நம்ம ரத்த தானம் செய்யலாம். ரத்த தானம் அப்படின்றது வெறும் தானம் மட்டும் இல்லைங்க, அது ஒருத்தருக்கு புதிய வாழ்க்கையை வழங்கக்கூடிய நம்பிக்கையும் கூட. நம்மளோட சின்ன செயல் இன்னொருத்தரோட பெரிய எதிர்காலமா மாறலாம். ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் போது ரத்த தானம் செஞ்சு உயிர்களை காப்பாத்தலாம். நன்றி நேயர்களே.

0: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே இணைஞ்சிருக்காரு மணிகண்டன் செல்வராஜ் அவர்கள் தான். அவங்களோட ஜெர்னில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இதுல இருக்க விஷயங்களை கொஞ்சம் மக்களுக்கு புரியற மாதிரி டீட்டெயிலா கொஞ்சம் சொல்றீங்களா?
2: கண்டிப்பா மேடம். இப்போ நான் பார்டெண்டிங் அண்ட் மிக்சாலஜின்னு சொன்னேன் இல்லையா, பொதுவாக இது மனுஷங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் மாதிரின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஜென்ரேஷனில் சின்ன பசங்களாம் அதுக்கு அடிமையாயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம அவங்களே அவங்க பேரண்ட்ஸ்க்கோ இல்லை அவங்களோட கிராண்ட் ஃபாதர்ஸ்க்கோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஜென்ரேஷன்ஸ் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னோட ஒரு நல்ல விஷயந்தான். எங்களோட இன்ஸ்டியூட்டில் இது வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸாகவே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க வந்து இதை என்ன அப்ரோச் பண்ணி கூட அதை பண்ணிக்கலாம் மேடம். இது
1: ஓகே. ஓகேங்க சார். சார், நெக்ஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு யாராவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்களா, இல்லை உங்களோட ஓன் ஆசையினால இது ஸ்டார்ட் பண்ணிங்களா?
2: ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் நான் ஏன் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபயர் பார்டெண்டிங்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌடாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், மக்கள் முன்னிலையில் லைக் சம்டைம் நாங்கள் டீசல்னால் பண்ணுவோம், சம்டைம் பயோ எத்தனால் யூஸ் பண்ணி ப்ளோ பண்ணுவோம். ஸோ அந்த க்ரௌடை ஓவராலாக வந்து அதை கிளாப் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. நாங்கள் வாங்குகிற சேலரியை விட அதில் வரக்கூடிய டிப்ஸ் அப்படின்றது அதில் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு வந்து அந்த மக்கள் முன்னிலையில் ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு கிக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். வேர்ல்டு வைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளயர் பார்டெண்டிங் ஃபயர் பார்டெண்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ பார்டெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் மேடம். அண்ட் மிக்சாலஜின்னு சொல்கிறப்போ நம்ம எப்படி ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா கிச்சனில் எப்படி ஓனாக வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் குக் பண்ணுற சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் குக்கிங் மெத்தட் வச்சுருப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் ஜூஸ் மேக்கிங் லைக் மாக்டெயில்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஜூஸ் மட்டும் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மேங்கோ பைனாப்பிள் இது மட்டும் ஜூஸ் கிடையாது, ஹேர்பல்ஸ் இருக்கு இல்லையா லைக் சின்னமேனாக இருக்கட்டும், ஏலக்காய் பட்டல் அவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேர்பல்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து அந்த ஃப்ளேவரை எடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் மிக்சாலஜி. ஸோ எதில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ எந்த அளவுக்கு எடுக்கணும், அந்த டேஸ்ட்டோட அந்த அனலைஸ் மெத்தட் இதெல்லாம் வந்து மிக்சாலஜியில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அலைட் கோர்ஸாக நம்ம கற்றுக்கிறப்போ நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ஓனாக ஷாப்பே ரன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம கிட்ஸுக்கே வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் மேக் பண்ணுற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா ஸ்கில்லாக நம்ம எடுத்துக்கிட்டால் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ எனக்கு அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் செல்வராஜ் சார், அவங்களோட இன்ஸ்பிரேஷன் யார், எதனால் இந்த ஃபீல்டில் அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னார். இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாரு. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9-4-4-5-9-2-1-6-0.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிகண்டன் செல்வன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட பயணம் எங்க இருந்து தொடங்குச்சு, அதுல யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்றத நம்ம பேச போறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். சார், இந்த 10 வருட பயணத்துல உங்களுக்கு யார்

0: எல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க சார்.
1: சப்போர்ட்டிவ்னு சொன்னால் எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் யாருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது. முழுக்க முழுக்க என்னோட முயற்சி தான். ஈவன் எனக்கு ஃபீஸ் பே பண்ணவே நான் பார்ட் டைமில் போய்கிட்டு தான் வந்து இந்த கோர்ஸை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட் நான் தான். என்னோடய தன்னம்பிக்கையும் என்னோடய முயற்சியும் மட்டும்தான் இதில் வந்து நான் ஈடுபாடு கொடுத்தேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ஒரு கோல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு நானே வந்து பண்ணிக்கிட்டது தான் இந்த கோர்ஸு. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியே தன்னம்பிக்கையோட அவங்களுக்காக அதை பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அவங்க முழு மனதோடு எந்த ஒரு விஷயம்னாலும் சாதிக்க முடியும்.
0: சூப்பர் சூப்பர் சார். அதாவது யாரோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நம்மளோட கோலை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது உங்களோட துறை வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சார்?
1: ஸோ இந்த துறையை பற்றி டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா மெயினாக நான் வந்து கேர்ள்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு பிரெயின் வந்து அட் அ டைமில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ஃப்ளேரிங் அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது குழந்தைங்கள்லாம் வந்து கற்றுக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளேர் பாட்டில்ஸ்க்கு பதிலாக ஃப்ளேர் பால்ஸ்ன்னு சொல்லுவோம், கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க டேகிள் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்பவே நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது டைரக்டராக இருக்கக்கூடிய ஹேமலதா மேடமோட கிரியேட்டர்ஸ் அகாடமியில் நாங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவங்க கற்றுக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை ஒரு வெட்டிங் டே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கம்பெனியில் நீங்களே ஜாயின் பண்ணி கூட அவங்க மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓனாக ஈவெண்ட் எடுத்து கூட நீங்கள் வந்து ரன் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes இல்லை 10 minutes பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் க்ரௌடையே அசத்தலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குட்டி ஐடியாஸ் தான். இது தவிர ஜூஸ் மேக்கிங் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே கூட நீங்கள் ஓனாக ஷாப் ரன் பண்ணுறதுனாலும் சரி இல்லை உங்களுக்கு வீட்டிலேயே நீங்கள் கொடுத்து ஹெல்ப் லைக் இம்ப்ரெஸ் பண்ணுறதுனாலும் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: ஓகே ஓகேங்க சார். அடுத்து வந்து உங்களோட ஜேர்னியில் 10 இயர்ஸ் ஜேர்னியில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க?
1: ஸோ இதில் நான் ஸ்ட்ரகிள்னு அப்படின்னு சொன்னேன்னா காம்படிஷன் தான். நான் சென்னையில் பார்டெண்டிங் ஈவெண்ட்ஸ் எடுத்து பண்ணுறப்போ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், அந்த ஒரு காம்படிஷன் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து இப்போ சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு அப்புறம் இந்த ஈவெண்ட் நடத்தக்கூடிய அந்த ஓவரால் காஸ்ட்டு இதெல்லாம் வந்து நான் வந்து கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன்.
0: ஓகே ஓகே சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் செல்வராஜ் சார் அவங்களோட ஜேர்னியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன சவால்கள் இருக்குது, அது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
0: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிகண்டன் செல்வராஜ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையிலயும் அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை மூலியமா என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நீங்க இது வரைக்கும் நடத்திருக்கீங்க, எதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்குங்க சார்?
6: ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு சொன்னா நம்ம ஜெனரலா என்ன யோசிப்போம், கேட்டரிங், குக்கிங், அதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு யோசிப்போம். ஸோ இதில் இருக்க ஒர்க் அண்ட் பிளேஸ்மெண்ட் வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. லைக் ட்ராவல் அண்ட் டூரிசம்னு எடுத்துட்டா சுற்றுலா தொழிலெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக வேர்ல்டே ட்ராவல் பண்ணலாம், அவ்வளோ இருக்கு. அண்ட் க்ரூஸ் லைன், ஏர்லைன்ஸ், இந்த மாதிரி வெவ்வேறு ஃபீல்டாக இருக்கு. ஸோ இதில் என்னோட பார் டெண்டிங் அப்படிங்கிறதும் உள்ள வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல, நீங்கள் ஃபாரின்ல ஏதாவது ஒரு ஃபேமஸ் ஹோட்டலில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 1.5 lakhs அரௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் உங்களால். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து க்ரூஸ் லைன்லாம் போனீங்கன்னா 2.LPA அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் ப்ரைவேட்டாக ஈவெண்ட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ நான் எந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ராடிஷனில் வந்து ஆனுவல் டேயில் ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து சென்னையில் ஸ்பெஷலாக ரிக்வயர் பண்ணுற கெஸ்ட்டுக்கு வந்து ஃபயர் ஃப்ளாரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் டீசல் வந்து வச்சு யூஸ் பண்ணி ஃபயர்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பீப்புள் வந்து கற்றுக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு கரேஜ், ஒரு வில் பவர் வந்து கெயின் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
0: ஓகே ஓகே சார், இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க சார்?
6: ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது சேலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கும்போது, சார் அது எப்படி பண்ணுறீங்க, லைக் த்ரோட் பர்ன் ஆகலையா, லைக் ஃபயர் வந்து முடியிலாம் பட்டுச்சு, உங்களுக்கு பெயின் ஆகலையா, அந்த மாதிரிலாம் பெயின் இல்லாமல் எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இது என்னோட வந்து இன்ஸ்பிரேஷனே வந்து நான் ஃபயரை வந்து எடுத்து பண்ணும்போது தான் எனக்கு அது என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு.
0: ஓகே ஓகே சார், அதாவது உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால நீங்க அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. இப்ப வர ஜென்ரேஷன் வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குங்க சார்?
6: ஸோ ஆஸ் வெல் அஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபீல்டுமே வந்து ஏஐ ரிப்ளேஸ் பண்ணுது அப்படி இப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது ரிப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு தொழில்னா அது நம்மளை ஓனாக பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கணும், இல்லை நம்மளா ஸ்கில்லு டெவலப் பண்ணிக்கிட்டு பண்ணதாக இருக்கணும். ஸோ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் மனுஷங்க ட்ராவல் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க, 4 வேளை 3 வேளை ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டே தான் ஆகணும். இதை தவிர்த்து ஃபுட் அண்ட் பீவரேஜ் அப்படின்றதும் ஒரு கைண்ட் ஆஃப் அதில் வரக்கூடிய பார்டெண்டிங். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிறது மூலமாக அவங்க வந்து யாரையும் டிபெண்ட்

0: பண்ணி இருக்க தேவையே இல்லை. நீங்கள் ஓனாகவே பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி ரன் ஆகிற பிஸ்னஸில் நீங்களும் ஒரு டாப் பர்ஃபார்மராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோர்ஸாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு 3 months இல்லை 6 month கோர்ஸ் கூட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன்.
1: சூப்பர் சூப்பர் சார், இது வந்து ஒரு நல்ல கோர்ஸ் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் செல்வன் சார், அவங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை எப்படிலாம் பயனுள்ளதாக இருக்கும், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே மணிகண்டன் செல்வராஜ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அகாடமியில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க?
2: சோ எங்களோட இன்ஸ்டியூட் பாத்தீங்க அப்படின்னா ராடிஷனோட சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், 11 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட்

0: ஸோ வந்து எடுத்து படித்தாலுமே கூட உங்களுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் 100% வந்து கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் எங்கள் மூலமாக வரலனாலும் நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ வேகன்சி இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் இருக்குது. ஸோ எங்கேயும் யாருமே வந்து ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபோக்கஸ். நீங்கள் உங்களுக்கான ஸ்கில்லை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும் இல்லையா. இப்போ பார்டெண்டிங்னா ஒரு மிக்ஸாலஜி, ஒரு ஃப்ளாரிங் அப்படின்றது என்னோடது. எங்கள் கிட்டே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொருத்தவங்க வந்து பேக்கரி ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அவங்களே ஓனாக வந்து புதிய டிஷ்லாம் பண்ணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவில் பண்ணுறாங்க. ஸோ எங்ககிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலேஜஸில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக குக்கிங் அண்ட் பேக்கரி இந்த மாதிரி கிராஃப்ட் கோர்ஸ் முதற்கொண்டு பேஸ்மெண்ட்டில் இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கற்றுக்குறாங்க. ஸோ நீங்கள் யாராவது ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க இல்லை இதுக்கு என்ன வேகன்சி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பற்றின ஒரு டீப் கரியர் கைடன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டைரெக்டாக என்ன கூட கண்டக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம்.
1: ஓகே ஓகே சூப்பர் சார். நெக்ஸ்ட் வந்து இந்த 11 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அவார்டாவோ இல்லை ஒரு விருதாக நீங்கள் எதை பார்க்குறீங்க?
0: ஸோ அவார்டு அண்ட் விருது அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த கிளாப் சவுண்டு தான். இதை தவிர்த்து நான் வந்து செஸ் விளையாடும் போது இன்டர் காலேஜ் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன், இன்னொரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருக்கேன். ஈவன் இப்போவுமே கூட நான் வந்து கிரியேட்டர்ஸ் அகாடமி ஹேமலதா மேடமோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வந்து செஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்கள வந்து டோர்னமெண்ட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற என்னோட ஆசை. இப்போ எனக்கு கீழே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு அதில் கிடைக்கக்கூடிய அந்த கிக் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்து வந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு உங்களோட இந்த 10 வருட அனுபவத்திலிருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட கரியரில் நீங்கள் ஸ்டாப் ஆகிருந்தால் கூட வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை எப்போவுமே விட்டுறாதீங்க. எங்கேயுமே வந்து ஃபீல்டில் ஸ்டக் ஆகிட்டோம் இல்லை ஒரு 9 to 5 ஜாப்பாக இருக்கட்டும் அது மட்டுமே நம்மளோட தலையெழுத்து அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்துடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கான ஸ்கில்லை நீங்கள் எப்போவுமே உங்களோட ஒர்க் டைம் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக எனி ஃபீல்டு நீங்கள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண கற்றுக்கணும். உங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லாக கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஸ்கில் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். மேரிட் பர்சனாக கூட இருந்தாலும் சரி, உங்களுக்கான குக்கிங்க்கு இல்லை ஜூஸ் மேக்கிங் மிக்ஸாலஜியாக இருக்கட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு திருப்தின்றது உங்களுக்கு அந்த டேலண்ட் கொடுக்கும்போது அது வேற லெவல் ஃபீல்.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
0: ஓகே, கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மணிகண்டன் செல்வராஜ் சார் அவங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து எப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் ஏஞ்சல் ரைசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் எப்பவும் போல வார இறுதியில் வந்துட்டேன் நேர்களே. ஸோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வார இறுதி நாள். ஸோ இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில கரை சேரும் கனவுகள், இன்னைக்கு என்ன கனவுகள் வந்து கரை சேர போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு கல்வி கிடைக்க ஆரம்பிக்குது, தொடர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இன்னொருத்தருக்கு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமா படிப்பை பாதியிலே விடக்கூடிய சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்குது. சோ 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒருத்தர் வேலையில நல்லா இருக்க ஆரம்பிக்கிறார், இன்னொருத்தர் வேலை இல்லாம அன்றாட வேலைகள் வந்து செஞ்சிட்டு இருக்கக்கூடியவரா இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேர்வு மட்டும் இல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் வந்து தன்னம்பிக்கை கொடுக்க ஆரம்பிக்கும், சிந்தனை திறனை கொடுக்க ஆரம்பிக்கும், முடிவெடுக்கக்கூடிய திறன் கொடுக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த வலிமையை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. இதைதான் உலக நாடுகள் எல்லாரும் உணர்ந்ததுனால அதுக்காக தான் 2015 இந்த இலக்குகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய 4வது இலக்கு தான் வந்து SDG 4 குவாலிட்டி எஜுகேஷன். இந்த இலக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி கிடைக்கணும். ஆண் குழந்தைகளா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் வேறுபாடு அப்படின்றது இருக்கக்கூடாது. நகரமா இருந்தாலும் கிராமமா இருந்தாலும் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாம கல்வி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கணும். பணம் இருக்கக்கூடிய குடும்பமா இருந்தாலும் சரி, சாதாரணமா இருக்கக்கூடிய குடும்பமா இருந்தாலும் சரி, பாகுபாடு இல்லாம கல்வி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் கத்துக்கக்கூடிய வகையில, எல்லாருக்கும் எளிமையா சேரக்கூடிய வகையில வந்து இந்த கல்வி அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்றதுதான் இதோட முக்கியமான நோக்கமா இருக்க ஆரம்பிக்குது. அதனால கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க கல்வியினோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்பதான் வந்து ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின் போது, அவங்க பள்ளிகளுக்கு செல்றாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரீங்க அப்படின் போது, இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொபைல் போன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு சில மாணவர்கள் கணினி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்யூட்டர்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெண் பிள்ளைகள்லாம் வந்து மேடையில் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புது புது திறன்களை கத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, குடும்பத்தோட வாழ்க்கையை வந்து மாற்ற தயாராக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் முதற்கட்டமாக இருக்கிறது என்ன
2: கேரிடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் உருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா. அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் உருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்து போது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒன்று சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இட்லிக்கு பாட்டுலாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. சரி, நாம ஏன் எழுதக்கூடாதுன்னு அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம், தின்னலாம் இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கல்வி முக்கியம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, கல்வி முக்கியம்னு தெரிஞ்சும் ஏன் சில குழந்தைகள் வந்து படிப்பை பாதியில நிறுத்துறாங்க? இது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்க ஆரம்பிக்குது. ஒரு காலத்துல பள்ளி இல்லாததுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம்லாம் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல பள்ளிகள் நிறையவே இருக்க ஆரம்பிக்குது, ஆசிரியர்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க, புத்தகங்கள் கூட கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி வேற மாதிரியான சவால்கள் அப்படின்றது இப்போ உருவாக ஆரம்பிச்சிருக்கு. சில குடும்பங்கள்ல இன்னும் பொருளாதார சிக்கல் அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. படிக்க வைக்கணுமா, வேலைக்கு போக வைக்கணுமா அப்படின்ற ஒரு நிலைமை அப்படின்றது பெற்றோர்கள் மத்தியில் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. சில மாணவர்கள் வந்து படிப்பை கடினமா வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த படிக்கக்கூடிய சூழல் அப்படின்றது கடினமா இருக்க ஆரம்பிக்குது. சில மாணவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை குறைவா இருக்கிறதுனாலே அவங்க வந்து படிக்காம இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சிலருக்கு நான் படிச்சு என்ன ஆக போறேன் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மேலேயே வர ஆரம்பிக்குது. இதனால அடுத்தடுத்து படிக்கும் போது அவங்களுக்கு சவால்கள் அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இப்போ ஒரு புதிய சவாலா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைல். சோ ஒரு பக்கம் கல்வியை பயன்படுத்தலாம், அந்த மொபைல் மூலமா ஒரு கல்வியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இன்னொரு பக்கம் நேரத்தையும் கவனத்தையும் திருடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த மொபைல் அடிக்ஷன் மூலமா உருவாக ஆரம்பிக்குது. மத்திய அரசோட UDISE அப்படின்னு சொல்லக்கூடிய தரவுகளின்படி தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வி இருக்கிறையா பிரைமரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சேர்க்கை அப்படின்றது 99% மேல அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அதே குழந்தைகள் வந்து இந்த 9வது 10வது படிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்கூல் டிராப் அவுட் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அதோட சதவீதம் மட்டும் 6-7% இருக்க ஆரம்பிக்குது. சில மாவட்டங்கள்ல கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய தகுந்த பேருந்து வசதி இல்லாம இருக்கிறது. இதனால என்ன ஆகுது, பெண் பிள்ளைகள் வந்து படிப்பை பாதியிலே விட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இன்னொரு குறைபாடா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப பள்ளிகள்ல வந்து அடிப்படை வசதிகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது.

வந்து பல சவால்கள் வந்து மாணவர்கள் மத்தியில அதிகமா ஏற்பட ஆரம்பிக்குது. கல்வியை கத்துக்க முடியாத நிலை அப்படின்னு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான சவால்கள் தான் மாணவர்கள் மத்தியில வந்து அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் சில காரணங்கள் இருக்க ஆரம்பிக்குது. பெண் குழந்தைகள் வந்து உயர்கல்வி எல்லாம் படிச்சு முடிக்கிறாங்க அப்படின்னு போது அந்த உயர்கல்வியை கொடுக்கறதே வந்து தயங்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் சில குடும்பங்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா சில மாணவர்கள் வந்து படிப்பு புரியாம பாதியிலே விடக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பாடம் புரியல அப்படின்னா அடுத்த மாதம் அடுத்தடுத்த பாடங்கள் அவங்களுக்கு வந்து புரியாம போக ஆரம்பிக்குது. இது வந்து பெரிய சவாலா இருக்க ஆரம்பிக்குது மாணவர்கள் மத்தியில. அப்போ ஒரு குழந்தை படிப்பு நிறுத்துறது அப்படின்றது வந்து ஒரே நாள நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது மெதுவா தான் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கு காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆதரவு இல்லாம இருக்கிறது, பள்ளிக்கூடத்துல சரியான வழிகாட்டுதல் இல்லாம இருக்கிறது, நண்பர்கள் தவறான பாதைக்கு கூட்டிட்டு போறதா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா மொபைல் அடிக்ஷன், சோசியல் மீடியா போல அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதுல வந்து கவனத்தை வந்து சிதறடிக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துதான் வந்து ஒரு மாணவோட கல்வியை வந்து பாதிக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. அதனால இந்த SDG 4 என்ன சொல்லுது அப்படின்னா குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாம அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து அவங்க கண் முன்னாடி நிறுத்தணும் கல்வியின் மூலமா. அதுதான் வந்து இந்த SDG 4 சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். சோ இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களை கேரிடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு.

0: இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
0: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
2: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனாயம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா ஒத்துக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு வந்து கல்வியில இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி பல வருடங்களா நடந்திருக்கக்கூடிய அரசினுடைய ஒரு முக்கிய முயற்சி தான் காரணம் அப்படின்றத நீங்க எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ அதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க குழந்தைகளுக்காக, அதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசி ஒரு காலத்துல ஸ்கூலுக்கு போறதே வந்து பல குழந்தைகளுக்கு வந்து கனவா இருக்க ஆரம்பிச்சது. படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் வயிற்று பசி இருக்கு இல்லையா, அது அந்த ஆசையை விட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க ஆரம்பிச்சு. அந்த காலகட்டங்கள்ல அதனாலதான் மாணவர்களை பள்ளிக்கு வர வைக்கிறதுக்காக சத்துணவு திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. சோ இந்த முயற்சி இருக்கு இல்லையா, அது இன்னும் விரிவடைஞ்சு இப்போ இருக்க காலகட்டத்துல காலை உணவு திட்டம் அப்படின்றது எல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக தான் வந்து காலை உணவு திட்டம் இதெல்லாமே கொண்டு வரப்பட்டுச்சு. அதே மாதிரி இலவச பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடை, சைக்கிள், மடிக்கணினி அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னைக்கு வரைக்குமே இருக்கக்கூடியது பல திட்டங்களாக இருக்க ஆரம்பிக்குது. இது வெறும் இலவச பொருட்கள் அப்படின்றது கிடையாது, ஒரு குடும்பத்தோட பொருளாதார சுமையை குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நிலையா மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின் போது ஒரு புத்தகம், நோட்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படின் போது அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக தான் வந்து அப்பா அம்மாவால் இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கறது மூலியமா அவங்க படிப்பையும் இலவசமாக எடுத்துக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கும் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கும் வந்து அவங்களுடைய கல்விகளுக்கு இடையே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே மாறி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவருக்கும் வந்து ஒரே மாதிரியான கல்வி இருக்க ஆரம்பிக்குது, நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த திட்டம் வந்து மாணவர்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆசிரியர் வந்து 40-50 மாணவர்களை ஒரே வகுப்பறையில் வந்து கவனிக்க வேண்டிய நிலை அப்படின்றது ஆரம்ப காலகட்டங்களில் இருக்க ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலையெல்லாம் மாறி ஒரே கிளாஸில் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ் கிளாஸஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த SDG4 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெறும் பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, அதுக்கப்புறம் பள்ளிகளை வந்து மேம்படுத்துறது, இதை பத்தி பேசுறது எல்லாத்தையும் தாண்டி கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறதுக்கான ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு வந்து தரமான கல்வி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இலக்கு வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த இலக்கை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அடுத்தடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில அந்த கல்வி எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம், அதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேரலு. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நாம வந்து எந்த எஸ்டிஜி பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஜி 4 பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த எஸ்டிஜி 4 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தரமான கல்வி. தரமான கல்வி அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதனால எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாயமா அந்த கல்வி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பல திட்டங்கள் வந்து அரசாங்க தரப்புல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்ததான் என்ன சொல்ல தனிநபர்கள் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின் போது அவங்களுடைய அனுபவத்தை வந்து இல்லாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு குடும்பம் ஒரு ஏழை மாணவருக்கு வந்து நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு நண்பர் தன்னோட நண்பருக்கு பள்ளியை விட்டு விலகாம இருக்கிறதுக்காக ஊக்கப்படுத்த ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க பள்ளியை விட்டு விலகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க படிக்க முடியாத சூழ்நிலைக்கு போறதா இருக்கட்டும், குடும்ப வறுமையின் காரணமா பள்ளி படிக்க முடியாத நிலைக்கு போறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தடுக்க முடியும்னு நினைக்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரும் வளரணும், அதுக்காக தான் வந்து இந்த எஸ்டிஜி 4 வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இதை மாற்றத்துக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் மாற ஆரம்பிப்பாங்க, நம்ம சமூகம் மாற ஆரம்பிக்கும், இதனால நம்மளுடைய நாடே வந்து மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனாலதான் எஸ்டிஜி 4 அப்படின்றது வந்து ஒரு ஆழமான வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக அளவுல எல்லா நாடுகளும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை நம்ம ஊர்ல எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இதுதான் இந்த எஸ்டிஜி வந்து
2: பாடல் வந்து நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: எஸ்டிஜி 4 இதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, இன்னைக்கு நிகழ்ச்சியின் இறுதியாக நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு நாம வந்து எஸ்டிஜி 4 இருக்கக்கூடியதை தரமான கல்வினா என்ன அப்படின்றத பற்றி பேசணும். ஸ்கூல் விட்டு விலகக்கூடிய மாணவர்களை எப்படி ஸ்கூலுக்கு வர வைக்கலாம் அப்படின்றத பற்றி பேச ஆரம்பிச்சோம். அரசு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு மாணவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை நம்ம கொடுக்கறது மூலமா அவனை சுத்தி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்ல அவனை சுத்தி இருக்கக்கூடியவங்க வந்து அடுத்தடுத்து ஒரு நம்பிக்கையை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களுடைய தலைமுறையை வந்து மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ நிகழ்ச்சியை வந்து நீங்க ஆசிரியர்களா இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாணவனோட திறமையை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. அந்த திறமைக்கு வந்து தீனி அப்படின்றத அந்த திறமைக்கேத்த தீனியை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாணவர்கள் வந்து கல்வியிலையும் தேர்வாக முடியும், வாழ்க்கையிலையும் தேர்வாக முடியும். மாணவர்களா இருந்து குழந்தையினுடைய எதிர்காலம், ஒரு குடும்பத்தினுடைய நம்பிக்கை, ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்குது. அப்போ கல்வி அப்படின்றது சான்றிதழ் அப்படின்றது கிடையாது, அது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து சொல்லணும்னு நினைக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனவு கரை சேரணும் அப்படின்னா கல்வி அப்படின்ற ஒரு படகு வந்து உறுதியா இருக்க ஆரம்பிக்கணும். அந்த கல்வியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பகிர்ந்திருக்கேன். சோ கல்வி அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தினுச்சு அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போலாம் நேயர்களே. இப்போ நான் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பயன்படுத்தக்கூடிய முக்கிய விஷயமா இருக்கு என்னென்ன? இப்ப வந்து உணவு, உடை, இருப்பிடம், இது மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அதுல இப்ப புதிய உச்சம் தொட்ட பருத்தி விலை என்ன மாதிரி இருக்கு? ஒரு குவிண்டால் வந்து ₹10,761 விற்பனை ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் ₹9,000 to ₹10,000 வரைக்கும் பருத்திக்கு அதிகபட்ச விலை இருந்து வருது. தமிழகத்துல வட மாவட்டங்கள்ல விளையக்கூடிய பருத்தி விற்பனையில முக்கிய சந்தையா இருக்குது. விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படின்னு சொல்லலாம். இங்க நடப்பு ஆண்டுல பருத்தி விற்பனை கடந்த மாதம் 1st தொடங்கி இருக்கு. கடலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு வரப்படக்கூடிய பருத்திக்கு நடப்பு சீசன்ல ஒரு குவிண்டால் ₹8,000 அப்படின்ற விலையில தொடங்கி இருக்கு. இதுவரை 124 டன் பருத்தி விற்பனை செய்யப்படுது. வழக்கமா ஒவ்வொரு வருஷமும் ₹9,000 to ₹10,000 வரை அப்படின்றது பருத்திக்கு அதிகபட்ச விலையா இருந்து வருது. கடந்த ஆண்டு ₹9,700 அப்படின்றது அதிகபட்ச

0: இருந்திருக்கு. ஆனா இப்ப பார்த்தோம்னா ஒரு குவிண்டால் பருத்தி விலை ரூபாய் 10761 உயர்ந்திருக்கு. அதாவது ஒரு கிலோ பருத்தி ரூபாய் 107 அப்படின்ற விலையில விற்பனை ஆகுது. இது பருத்தி வரலாற்றுல புதிய உச்சம்னு சொல்லலாம். இங்க பருத்திய வாங்கறதுக்காக திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருந்து வியாபாரிகள் வராங்க. இந்த ஆண்டு தேவை அதிகரிச்சிருக்கிறதுனால வியாபாரிங்க கிட்ட கடும் போட்டி நிலவுது. இதனால பருத்தி விலையும் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில அடுத்த மாசம் பருத்தி சீசன் முடிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதுக்குள்ளார விலை வந்து தொடர்ந்து உயரவே வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம சேலம் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பருத்தி சாகுபடி அப்படின்றது முன்ன அளவு இப்ப இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பருத்தியோட தேவை என்னமோ அதிகமா தாங்க இருக்கு. ஆனா அதனுடைய உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இருக்க இருக்க குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வருங்காலத்துல நம்ம ஆடை உற்பத்திக்கு இது ஒரு பெரிய லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னங்க புதிய உச்சத்தை தொட்ட பருத்தி விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு குவிண்டால் ரூபாய் 10761 விற்பனை ஆகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல்ன்றத கேட்டலாம். நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம்.
1: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையை
2: முதல்
3: பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
3: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: வரலாற்றில் இன்று. இன்று
1: இன்னைக்கு உலக ரத்த தான தினம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 14 தேதி உலகம் முழுசும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. உயிர்களை காப்பாற்ற தன்னார்வமா ரத்த தானம் செய்யக்கூடிய தானதாரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளா இது கொண்டாடப்படுது. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட் ரத்தம் விபத்துல சிக்கினவங்க, அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகள், பிரசவ கால தாய்மார்கள் மற்றும் தலசீமியா மாதிரியான நோய்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உயிரை காப்பாத்த உதவுது. ரத்தத்திற்கு மாற்று எதுவுமே இல்லைங்க, அதை மனிதர்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால பாதுகாப்பான மற்றும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய இரத்த கையிருப்பை உறுதி செய்யறதுல தன்னார்வ ரத்த தானம் செய்யறவங்களோட பங்கு ரொம்பவுமே முக்கியமானது. பொதுவாவே 18-65 வயசுக்குள்ள நல்ல உடல் நலத்தோட இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனைப்படி ரத்த தானம் செய்யலாம். அதே சமயத்துல ரத்த தானம் செய்யறது உடலுக்கு தீங்கு விளைவிக்காதுங்க, மாறா அது ஒருத்தரோட உயிரை காப்பாற்றும் மனிதநேய செயலா இருக்கு. உயிரை காப்பாற்றக்கூடிய மிக உயர்ந்த தானமா ரத்த தானம் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இன்னும் ரத்த தானம் குறித்த பல கேள்விகளும் தயக்கங்களுமே இருக்கு. ரத்த தானம் பற்றிய மக்களோட கருத்து என்ன, அவங்க இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்கலாம் வாங்க. வணக்கம் அக்கா, உங்க பேரு, எந்த ஊரு?
2: வணக்கம், நான் செல்வி பேசுறேங்க, காசக்காரனூர் சேலம்.
1: அக்கா, ரத்த தானம் செய்யறதுக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அவங்க ரத்தம் கொடுத்துட்டா மறுபடியும் வரா ஊராதோ அப்படின்னு நினைக்கிறாங்க, அது தப்பு. ரத்த தானம் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்கன்னு சொல்றது.
1: சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி அக்கா.
2: நன்றி.
1: வணக்கம் அண்ணா, உங்க பேரு, எந்த ஊர் அண்ணா?
3: வணக்கங்க, என் பேரு செல்லதுரை, பொன்னமாப்பேட்டை.
1: ஆனா ரத்த தானம் செய்யறத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னா?
3: ரத்த தானம் கொடுத்து பரவாயில்லதான், பல உயிரை காப்பாத்தோம்.
1: ஆனா ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
3: கொஞ்சம் மட்டும்னா சத்து வேணுங்கிற ஒரு பயம். நிறைய பேர் குடுக்குறாங்க, ரத்தம் கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஆனா வயசானதான் கொடுக்கறது கஷ்டப்படுறாங்க, இளம் வயசு பிள்ளைங்களா ரத்தம் கொடுக்கறது தப்பே கிடையாது. நன்றி.
1: நன்றி அண்ணா. வணக்கம் அக்கா, உங்க பேரு?
4: வணக்கம், என் பேரு வந்து பவித்ரா.
1: அக்கா, ரத்த தானம் செய்யறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: ரத்த தானம் வந்து ரொம்ப முக்கியம்தான். நான் கன்சீவா இருக்கிறப்ப ரத்தம் பத்தல, எனக்கே வேற ஒருத்தங்க தான் கொடுத்தாங்க. அதனால ரத்த தானம் வந்து செய்யறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான்.
1: அக்கா, இளைஞர்களுக்கு மத்தியில ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு இருக்கா?
4: இளைஞர்கள்ட்ட வந்து கண்டிப்பா இருக்குது. எனக்கே கொடுத்தது வந்து ஒருத்தங்க வந்து ஒசூர்ல இருந்து வந்துதான் கொடுத்தாங்களே, அதனால ரத்த தானத்துல நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா, தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
1: வணக்கம் அண்ணா, உங்க பேரு, நீங்க எந்த ஊர் அண்ணா?
5: வணக்கம், கனகராஜ், காசக்காரனூர் மாரியம்மன் கோயில் தெரு.
1: ஆனா ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
5: அவங்க ரத்தம் கொடுத்தா உடம்பு வீக் ஆயிரும்னு பயப்படுறாங்க. ரத்த தானம் பண்ணா நல்லது, மக்கள் வந்து பயனடைவாங்க.
1: நன்றி அண்ணா. வணக்கம்.
6: வணக்கம்,
1: உங்க பேரு?
6: என் பேரு ராகுல் ஆனந்த்.
1: ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
6: ரத்த தானம் பண்றதுனால எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம போயிரும் நினைக்கிறாங்க, அது அப்படி கிடையாது, எல்லாரும் ரத்த தானம் பண்ணணும்.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன?
6: எல்லாரும் வந்துட்டு அன்னைக்கு ரத்த தானம் பண்ணணும், அன்னைக்கு இல்ல, ரத்த தானம் பொதுவா பண்ணணும்னு வந்துட்டு சொல்றேன், அவ்வளவுதான்.
1: கண்டிப்பா ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நன்றி ப்ரோ.
6: நன்றி.
1: வணக்கம், உங்க பேரு, நீங்க எந்த ஊரு?
7: வணக்கம், என் பேரு சம்ருதா, பொனமாப்பேட்டையில இருந்து பேசுறேன்.
1: ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க?
7: அவங்க வந்து ரத்த தானம் பண்ண ஒண்ணு விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லலாம், ஒரு மாதிரி உடம்பு வீக் ஆயிடுமோன்னு பயப்படுவாங்க.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க. இளைஞர்கள் கிடையில இப்போ ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு இருக்கா?
7: இருக்கு, ஆனா வந்து அது யாரும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது இல்ல, அதே தயக்கம் தான் நிறைய பேத்துக்கு வருது. இளைஞர்கள் ரத்தம் தான் நல்லதுதான்.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க. உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன?
7: என்ன, ரத்த தானம் பண்ணுங்க, உங்களால அதாவது உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்லாம் நல்லா இருந்ததுன்னா ரத்த தானம் பண்ணுங்க.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி.
7: நன்றி.
1: நேர்களே, கண்டிப்பா விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ரத்த தானம் செய்யலாம். இன்னைக்குதான் ரத்த தானம் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க, எப்ப வேணாலுமே நம்ம ரத்த தானம் செய்யலாம். ரத்த தானம் அப்படின்றது வெறும் தானம் மட்டும் இல்லைங்க, அது ஒருத்தருக்கு புதிய வாழ்க்கையை வழங்கக்கூடிய நம்பிக்கையும் கூட. நம்மளோட சின்ன செயல் இன்னொருத்தரோட பெரிய எதிர்காலமா மாறலாம். ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் போது ரத்த தானம் செஞ்சு உயிர்களை காப்பாத்தலாம். நன்றி நேர்களே.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.

0: இருக்காரு.
1: என்னது எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
0: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா நம்ம முதலாளியாவும் இருக்கணும், அதே போல தொழிலாளியாவும் இருக்கணும். என்னதான் நம்ம வந்து ஆள் வச்சு செஞ்சாலுமே நம்ம அளவுக்கு கூட இருந்து அதை பாத்துக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கும். அதனால நம்ம வந்து கூட இருந்து செய்யணும்னு சார் சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: கண்டறியணும். நம்ம எல்லாத்தையும் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும். நம்மளே மேலோட்டமா இருந்துட்டு இருந்தோம்னா நடக்காது. இப்ப நாங்க அதை பண்றோம், அதுக்கு அந்த ஆள் தான் வேலை, அதுல ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்னன்னா அதையும் சொல்றேன், இப்ப மீன் நம்ம விக்கிறோம், இப்ப இன்னைக்கே எனக்கு அந்த பொசிஷன் தான், தொடர்ந்து இதே போல ப்ராப்ளம் தான் வரும். மீன் விற்கும் போது ஒரு 100 கிலோ மீன் விற்குது, 20 கிலோ மீன் விற்கல. நாங்க என்ன செய்யறோம், மீனை ஒரு 200 கிலோ 100 கிலோ பிடிச்சிட்டு வரோம். பிடிச்சிட்டு வந்து என்ன பண்றோம், ஒரு ஆப்பாள வலை கட்டி ஒரு பக்கத்துல ஒரு குளத்துல வச்சிடறோம். அது கரெக்டா மேயுது, நம்ம தேவையான அளவு எடுத்து எடுத்து வித்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடம் அந்த ஆப்பாள இருந்து அந்த 100 கிலோ மீனை வித்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆப்பாள அந்த குளத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு இயற்கை சூழ்நிலையில டிஓ ப்ராப்ளம் வரும். அந்த டிஓ ப்ராப்ளம் வரும்போது அந்த குளத்துல உள்ள மீனுக்கே பிரச்சனை, ஆப்பாள உள்ள மீன் எல்லா மீனும் இறந்துடும். அது யாருக்குமே யூஸ் இல்லாம போயிரும், வீணா போயிரும். ஒண்ணு அந்த பிரச்சனை இருக்கு. எப்படின்னா நான் சொன்ன போல தண்ணி தெளிவா உள்ள குளத்துல இந்த மீனை கொட்டினா இருக்கும், உங்களுக்கு இந்த ஆப்பாள உள்ள மீன் இருக்கும், குளத்திலேயே பிரச்சனை. இப்ப நான் தொடர்ந்து இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா 200 கிலோ 100 கிலோ செத்துக்கிட்டே இருக்கு ஆப்பாள். என்ன காரணம்னா, இப்ப நாங்க அதை விற்கிறத வித்துட்டு பாக்கி ஒரு 80 கிலோ 100 கிலோ ஆப்பாள போட்டுட்டு வந்துருவோம் மறுநாள் விற்பனைக்கு இருக்கும்னு. மறுநாள் விற்பனைக்கு நான் ஆல்ரெடி நான் கொஞ்சம் மிந்திருவேன், தொழில் தெரியறவங்க என்ன பண்ணுவாங்க, 3 மணிக்கெல்லாம் அங்க போய் பார்க்கணும் அந்த ஆப்பாவளைய. பாத்தீங்கன்னா அந்த குளத்துல எல்லா மீனும் டிஓ வந்து லேசா நிற்கும், கிளம்பிடும், மேல கிளம்பும். அப்ப இந்த ஆப்பாள உள்ள மீன் ஏரேஷன் இல்லாம தான், ஆக்சிஜன் பிரச்சனை இல்லாம எல்லா மீனுமே செத்துரும். தண்ணியில செத்த அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல எடுத்துட்டீங்கன்னா மீனை வித்துடலாம், ஒரு பாதி ரேட்டுக்குனாலும் விற்பனை பண்ணிடலாம், எங்காவது ஹோல்சேல்ல கொடுத்து விற்பனை பண்ணிடலாம். இல்ல எடுக்க முடியலன்னா எல்லா மீனுமே அது யூஸ்லெஸ் இல்லாம தண்ணியை குடிச்சிட்டு உடனே உங்களுக்கு தண்ணியை குடிச்சோடனே கேஸ் வயிற்றுல போய் ஒரே வாடகை வந்து 2 ஹவர் 3 ஹவர்ல நீங்க வந்து கம்ப்ளைண்ட். எப்படின்னா தொடர்ந்து நீங்க மீன் விற்கும் போது நிறைய மக்கள் குறைகள், மீனை பிடிச்சி வெட்டினீங்கன்னா மீன் நல்லா இருக்கும், மீனை பிடிச்சி வெட்டினீங்கன்னா கேஸ், கேஸ்ல இருந்து வெட்டும் போது டிஷ்னு வாட வரும். அந்த மீனே பாத்தீங்கன்னா மீன் ஒரு 2 மணி நேரத்துல வீணா போயிடும். சோனா எஃப்எம்க்கு வாய்ப்பு அளித்ததுக்கு சமுதாய வானொலிக்கு நன்றிய தெரிவிக்கிறேன். வணக்கம், நன்றி.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மீன்களுக்கு பிரச்சனை வந்து ஏற்படும், அதனால மற்ற மீன்களும் வந்து பாதிக்கப்படும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மீன் வந்து சிக்கா இருக்கு இல்லைங்களா, அதாவது நோய்வாய்ப்பட்ட மீன்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே சுரேஷ், எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
2: சார், அந்த நான் இல்ல சார்.
1: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பாக்கலாம்.
2: மொத்தம் 4 எழுத்து சார்.
1: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமா எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
2: அட என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
1: 52? அது எப்படிடா?
2: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்குல இவ்வளவு வீக்கா இருக்கீங்க?
3: உங்களுக்கு அறிவோ அறிவு

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நம்ம செலவிடுறோம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வேலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இன்னும் ஒரு மணி நேரம் சேர்த்தி கூட செய்யலாமே அப்படின்னு செய்வோம் இல்லைங்களா. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த சிறு தொழில் குறு தொழில் செய்வாங்க இல்லையா அவங்களாம். சரி, அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் நம்ம எது கூட நேரம் அதிகமாக ஒதுக்குறோமோ அது நமக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தொழில் பண்ணுற எல்லாத்துக்கும் அதுதான் உண்மை. நம்ம நேரம் வந்து

0: தொழில் கூட அதிகமாக பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்குது. பேலன்சிங்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை ரொம்ப தாண்டறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சாக்ரிஃபை பண்ணி தான் ஆகணும். அது பண்ணால் தான் நம்ம அந்த ஸ்டேஜை தாண்டி ரொம்ப கம்ஃபர்ட்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். கஸ்டமர் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நாங்கள் ஒரு கொடுக்குற கிஃப்டே வந்து அவங்க மெமோரிஸ் தான். மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நாங்கள் கொடுக்குறோம், அழகான இனிமையான அனுபவத்தை கொடுக்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்கே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தவொடனே கரும்பு ஜூஸ் வந்து குடிக்க கொடுத்துருவோம், ரெண்டாவது வீட்டுக்கு போகும்போது ஒரு லிட்டர் ஜூஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எவ்ரி கஸ்டமர் யாராக இருந்தாலும், நம்ம கிராமத்துக்கு வராங்க, நம்ம ஃபார்முக்கு வராங்க, நம்ம ஆலைக்கு வந்து பார்க்குறாங்கன்னா இவ்வளோ தூரம் ஒரு குக் கிராமத்துக்கு வந்து பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்காக இந்த சின்ன சின்ன கிஃப்ட்லாம் கொடுப்போம். ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் அந்த பதம் வரும்போது ஜவு மிட்டாய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவு மிட்டாய் வந்து நீங்கள் சின்ன வயசில் தான் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போலாம் கிடைக்கிறது. அதை எடுத்து பார்த்தா அந்த ஜவ்வோட இழுத்தாலே ஜவு மாதிரி வரும், அதுதான் சொல்லுவாங்க. அது நல்லாயிருக்கும், அதை ரொம்ப எல்லோரும் விரும்பி குழந்தைங்களாம் ரொம்ப சாப்பிடுவாங்க. ஏன்னா பியூராக பண்ணும்போது அந்த பாகு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், இனிப்பு கம்மியாக தான் இருக்கும், அதனால அந்த டேஸ்ட் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே வரவங்களுக்கு இந்த கலர் நிலக்கடலை இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வர சொல்லுவோம். அதை வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரீயாகவே பாகு ஊற்றி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நிலக்கடலை பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தேங்காய் பர்ஃபின்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் பார்னு சொல்லுவாங்க, அப்புறமா சாரி கடலை மிட்டாயின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம அதை பண்ணி நாமளே பீஸ் கட் பண்ணி நாமளே கொடுத்துருவோம். பருப்பு வறுத்த கல் எடுத்துகிட்டு வந்தால் நாமளே பாகு ஊற்றி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரிலாம் கஸ்டமர் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட் கிடைக்கிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டில் இருக்குது. எப்போவுமே கொடுக்குற ஃபீட்பேக் நமக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய ஃபீட்பேக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க உபயோகப்படுத்திட்டு இது நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கதானங்க செய்யும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம்,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: தொழில்நுட்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இலைகளோட தண்டு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டுகள் என்ன மாதிரியான தாக்குதலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.
0: பெருமக்களுக்கும் இது வந்து உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் உருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் உருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அது யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா சரி நாம ஏன் எழுதக்கூடாதுன்னு அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம்

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: இந்த சமயம் பார்த்தா டீசல் பற்றாக்குறையா இருக்கு. உழவுக்கு டிராக்டருக்கு பதில பாரம்பரிய மாடுகளுக்கு திரும்ப கூடிய மகாராஷ்டிரா விவசாயிகள் என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. மகாராஷ்டிராவில சிறு விவசாயிகள் இருந்து பெரிய விவசாயிகள் வரைக்கும் விவசாயத்துக்கு டிராக்டர்களை பயன்படுத்தி வராங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சின்ன டிராக்டராவது இருக்குங்க. ஆனா சமீபத்துல மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அதிகரிச்சிருக்கு. அதோட எரிபொருள் பற்றாக்குறையும் இருந்து வருது. இதனால விவசாயிகளுக்கு சரிவர டிராக்டர் பயன்பாட்டுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்காம இருக்குது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல விவசாயிகள் உழவடிக்க காளை மாடுகளை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இப்ப காளை மாடுகளை கொண்டு உழவடிக்கிறத பாக்குறது ரொம்பவே அபூர்வமா இருக்கு. மகாராஷ்டிராவிலயும் அதே நிலைதான் இருக்கு. இளம் விவசாயிகள் அதிக அளவுல உழவடிக்க டிராக்டர்களையே பயன்படுத்துறாங்க. ஆனா மகாராஷ்டிராவின் மராத்வாடா பகுதியில விவசாயிகள் திரும்பவும் காளை மாடுகளை பயன்படுத்தி உழவடிக்கிறது போன்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில பருவமழை அடுத்த மாத தொடக்கத்துல பெய்ய ஆரம்பிக்குங்க. மகாராஷ்டிராவின் மராத்வாடா மாவட்டத்துல இருக்கக்கூடிய பீட் மாவட்டத்துல டீசல் தட்டுப்பாடு காரணமா விவசாயிகள் பருவமழைக்கு முன்னாடி நிலத்தை உழ முடியாம தவித்து வராங்க. டிராக்டர்களை இயக்க எரிபொருள் இல்லாதனால விவசாய பணிகள் முற்றிலுமா முடங்கி போச்சு. இது பத்தி பர்வேஸ் பட்டேல் அப்படின்ற விவசாயி என்ன சொல்றாரு அப்படின்னா, பருவமழைக்கு முந்தைய மழை எந்த நேரம் பெய்யக்கூடிய நிலை இருக்குது. ஆனா என்னோட 14 ஏக்கர் நிலங்கள் உழப்படாம அப்படியே கிடக்குது. வழக்கமா உழவடிக்க கூடிய டிராக்டர்கள் அதிக அளவுல இந்த நேரத்துல தென்படும். ஆனா இப்ப டிராக்டர்களையே பார்க்க முடியறதுல கவலையோட தெரிவிச்சிருக்காருங்க. ஆரம்ப கால மழையில விதைச்ச பணிகளை தவற விட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த விதைப்பு காலமும் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தாமதமா விதைக்க கூடிய பயிர்கள் பூச்சி தாக்குதலுக்கும் உள்ளாகும். இந்த மாதம் 26 அன்னைக்கு கேரளாவுக்குள்ளார நுழையக்கூடிய தென்மேற்கு பருவமழை உடனடியா மராத்வாடா பகுதிக்கும் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை மையம் கணிச்சிருக்காங்க. இதனால நிலம் நனைவதற்குள் உழவு செய்ய முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பீடு பகுதி விவசாயிகள் கவலையில இருக்காங்க. எரிபொருள் பற்றாக்குறை இப்ப பீடு மாவட்டத்தை தாண்டி சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்துக்கும் பரவி இருக்கு. இதனால ஒட்டுமொத்த மராத்வாடா பிராந்தியத்திலயும் விவசாய பணிகள் முடங்கி இருக்கு. எரிபொருள் பற்றாக்குறை காரணமா தற்கால இளம் விவசாயிகளுக்கு பழக்கம் இல்லாத பாரம்பரிய விவசாய முறைகளுக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. உழவு செய்ய மாடுகளை பயன்படுத்துறதுல அதிக உடல் உழைப்பு தேவையா இருக்கு. மராத்வாடாவின் 47-49 லட்சம் ஹெக்டேர் காரிஃப் விவசாய நிலங்கள் ஃபுல்லாவே இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டின் பாதிப்புகள் வெளிப்படையா தெரிய தொடங்கி இருக்கு. கடந்த காலங்கள்ல டிராக்டர்களின் பயன்பாடு அதிகரிச்சிருக்கிறதுனால பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய உழவு மாடுகளை வித்துட்டாங்க. இதனால மாடுகளை வச்சிருக்க கூடிய ஒரு சில விவசாயிகளுக்கு திடீர்னு பெரும் தேவை ஏற்பட்டிருக்கு. கடும் கோடை வெயிலும் அதிகப்படியான உடல் உழைப்பு இருக்கிறதுனால பருவமழைக்கு முன்னாடி நிலங்களை தயார்படுத்தக்கூடிய பணி தாமதமாகி இருக்குது. இந்த நவீன எரிபொருள் தட்டுப்பாடு திரும்பவும் பாரம்பரிய விவசாய முறைக்கு தள்ளி இருக்கு. ஆனா 40 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான கோடை வெப்பத்துல மறந்து போன பழைய முறைகளை திரும்பவும் தொடர்றது முற்றிலுமா சாத்தியம் இல்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விவசாய சங்க தலைவர் ஜெயாஜி சூரியவன்சி வலியுறுத்தி இருக்காரு. அதோட விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா டீசல் ஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோரிக்கை விடுத்திருக்காரு. என்னங்க பண்றது, ஒரு சில சமயங்கள் இந்த

மாதிரியும் ஆகதானே செய்யுது. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே. 3, 2, 1, ஹோலா.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: ஸோ இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாமே ஸ்மால் பட்ஜெட் படங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படின்னா லாஸ்ட்டாக ரிலீஸ் வந்து நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் 5வது வாரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னமும் தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் சாரோட பிளாஸ்ட் படம் இருக்குல்ல, இந்த படமும் நிறைய ஸ்கிரீன்ஸில் வந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பரிமலா அன்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு. இந்த படமும் நிறைய ஸ்கிரீன்ஸில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வாரம் நிறைய படங்கள், அதாவது தமிழ் சினிமாவில் நிறைய ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஃபஸ்ட்டு டபுள் ஆக்குபென்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் வந்துட்டு ஒரு காமெடி ஃபேண்டசி ரொமான்டிக் சப்ஜெக்டில் இந்த படம் உருவாகியிருக்கு. இந்த படத்தில் சந்தோஷ், ரேஷ்மா வெங்கடேஷ், அதுக்கப்புறமா சம்யுக்தா விஸ்வநாதன், வினோத் கிஷான், வி டி வி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அஸ்வின் கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹபிபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் வந்துட்டு ஒரு பீரியாடிக் ட்ராமா சப்ஜெக்டில் உருவாகியிருக்கு, ரொமான்டிக் கலந்த ஒரு சப்ஜெக்ட். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா கஸ்தூரி ராஜா, ஈஷா முகமது, மாளவிகா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மீரா கதிர்வானன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நிழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் ஒரு கிரைம் ட்ராமா த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கு. ஸோ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ விஷாகன், ஜனனி, அப்புறம் கௌஷிக் கோபாலன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஏ கே குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படமும் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கு. இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருக்கு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம வித்தார்த்தண்ணா, கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சாகோ கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பீரியாடிக் கிரைம் த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கிற படம் தான் அட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா இசக்கி கார்வண்ணன், அதுக்கப்புறமா அபி நக்ஷத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் காதல் சுகுமாரும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வல்லுவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படமும் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா சாரு கேசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படமும் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படங்கள்லாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் எந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா அண்ணாவோட கருப்பு படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னமும் 250 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே இந்த கருப்பு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நிலையில் இந்த படத்தை ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த கருப்பு படத்தை தியேட்டர்ஸில் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை தாண்டி இன்னும் ஒரு சில படங்களும் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

எப்படி வரும்? நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாருடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

이정나다 바바 선자 우훈나다 가들 선자 உனக்கின்ன ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீ

0: வழியில் வரிகள் வெடிக்க
1: வாழப்பறம் பாருடே.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம பாரதி ராஜா சாரை ஏன் இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? தமிழ் சினிமாவில் நம்ம பாரதி ராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ இந்த நாளில் அவர் அறிமுகப்படுத்தின ஹீரோஸ் ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஹீரோயின்ஸை தாண்டி அவர் நிறைய டெக்னீஷியன்ஸு நிறைய கலைஞர்களை அவர் உள்ளே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே வந்து சொல்லாங்க. நம்ம பாரதி ராஜா பயன்படுத்திக்கிட்டு அவர் டைரக்ட் பண்ண எல்லா படமும் வந்து ஹிட் ஆகுது. தமிழ் சினிமாவே அவர் வந்து திரும்பி பார்க்க வைக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெருமை கூடிய பாரதி ராஜா சார் இருக்கார்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட படங்களில் ஹீரோயின்ஸுக்கு வந்து ஒரு மெயினான ரோல் வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. இந்த நிலையில் கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்து மூலியமாக அறிமுகமாகறாங்க நம்ம ராதிகா மேம். ராதிகா மேம் எவ்வளோ பெரிய ஒரு நடிகை, தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை நம்ம பாரதி ராஜா சாருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்து மூலமா நடிகை ராதா மேம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. 80s ராதா மேம் வந்து பாத்தீங்கன்னா முன்னணி நடிகையா வந்து இருக்காங்க. நிறைய ஹீரோஸ் கூட அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மன்வாசனை படம் மூலமா ரேவதி மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ரேவதி மேமும் வந்து தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க நேஷனல் அவார்ட்லாம் கூட வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கடலோர கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்து மூலமா ரேகா மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ரேகா மேமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோயின்
3: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சூர்யா அண்ணாவோட கருப்பு படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 5 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் கருப்பு படம் ரிலீஸ் ஆகிட்டு 250 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 340 கோடிக்கு மேலே வசூல் வந்து பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை இப்போ அஃபீஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் ஃபைனலாக கருப்பு படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எஸ்கே அண்ணாவோட நடிப்பில் உருவாக்குற படம் தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை சிவகுமார் முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஷூட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை அஃபீஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்யோன் படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சூர்யா சாரோட 47வது படம் இருக்குல்ல, இந்த படத்தை ஜீத்து மாதவன் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் இந்த மாதம் இந்தியில் முடிக்கிற மாதிரி பிளான்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு. இந்த படத்தில் நஸ்ரியா இருக்காங்களே, அவங்க ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சியான் விக்ரம் சாரோட 63வது படம் இருக்குல்ல, இந்த படத்தை இருமுகன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த டைரக்டர் ஆனந்த் சங்கர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தையுமே அஃபீஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சியான் விக்ரம் சாருக்கு இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படமாக உருவாகுது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ரீசெண்டாக நம்ம விஷால் அண்ணா அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிற மகுடம் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான டீசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கு. ஸோ இந்த படத்தையுமே ஜூலையில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜூலையில் எக்ஸாக்டாக இந்த டேட்டில் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மகுடம் படத்தை அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடிக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம ஜிபி பிரகாஷ் அண்ணா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம விஷால் அண்ணாக்கு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைய போதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.
2: Son mit der Socke bei. Okay, was ist mein Mann? Na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na, na,

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
2: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
1: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
3: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: நாம் ரெகுலராக சின்னி சின்னி சினிமா நிகழ்ச்சியில் இந்தந்த படங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்தந்த படங்களை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த வாரம் அதை பற்றி பேசாமல் ஒரு டைரக்டரை பற்றி பேச போகிறோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவரை வந்து இயக்குனர் இமயம் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. இவரை வந்துட்டு ஒரு ஜேனருக்குள்ளே அடக்கவே முடியாதுங்க. அதாவது இப்போது க்ரைம் த்ரில்லர்னால் க்ரைம் த்ரில்லர் மட்டும்தான் டைரக்ட் பண்ணுவார், இல்லைனா குடும்ப கதைகள்னால் குடும்ப கதைகள் மட்டும்தான் டைரக்ட் பண்ணுவார், சோஷியல் இஷ்யூ பேசுறதுனா அதை மட்டும்தான் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோப்பைக்குள்ளே இவர் வந்து அடைக்கவே முடியாது. இவர் வந்துட்டு நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு தி கிரேட் மாஸ்டர் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. யார் அப்படின்னா, ஒன் அண்ட் ஒன்லி இயக்குனர் இமயம் நம்ம பாரதி ராஜா சார் தாங்க. என்ன தான் இவர் இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் இவரோட படைப்புகள் மூலிமா இன்னமும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் நம்ம பாரதி ராஜா சாரோட படங்களை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இவர் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 44 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படங்கள் டைரக்ட் பண்ணி தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நம்ம பாரதி ராஜா சார் இருக்கார்ல, ஸ்டார்டிங்கில் அவர் பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் சினிமா துறைக்கு வந்து வந்திருக்காரு. வந்துட்டு நல்ல நல்ல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி 16 வயது நிலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. தொடர்ச்சியாக அந்த கிராம பின்னணியில் இருக்கிற கதை அம்சம் கொண்ட படங்களாக டைரக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் மேலே ஒரு விமர்சனம் வந்து வருது. இவர் வந்து இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் ஸ்டோரி தான் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்து வருது. யாரை பார்த்து அதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லேயே அவர் டைரக்ட் பண்ண படம் தான் இந்த மாதிரி டிக் டிக் டிக் செவப்பு ரோஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரிலீஸ் ஆகிட்டு பயங்கரமாக வந்து ஹிட் ஆயிருக்கு. இப்போ நார்மலாக ஒரு ஹீரோனா ஹீரோஸ்டிக்காக வந்து இருப்பார், மக்களை காப்பாற்றுவார், ஹீரோயினை காப்பாற்றுவார். ஆனால் இவர் படங்களில் ஹீரோ எப்படி தெரியுமா இருப்பார், இந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லரை வச்சு ஒரு படம், அதாவது ஒரு ஹீரோவை காட்டினார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கோம், அதாவது ஹீரோ வில்லன் ரோல் பண்ணால் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பாரதி ராஜா சார் அதுக்கு முன்னாடியே எல்லாம் ட்ரை பண்ணிட்டு நான்லாம் கிங்கு அப்படின்ற மாதிரி சேர் போட்டு கெத்தாக உட்காந்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லாங்க. இப்போலாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் ஒரு படத்தில் நடிச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் 16 வயது நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் நம்ம கமல் சாரை வச்சு ஒரு சூப்பரான ஹிட்டை வந்து கொடுத்துருப்பாரு. பாரதி ராஜா சாரோட படங்களில் நிறைய படங்கள் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக வந்திருக்கும். எனக்கு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கிழக்கு சீமையில் படத்தை நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, இந்த படத்தில் மண் வாசனம், அந்த கலாச்சாரம், அந்த தாய்மாமன் அந்த உறவுக்கான அப்படி ஒரு அழுத்தத்தை அவர் வந்து காட்டியிருப்பார். ஸோ அந்த படங்களுக்கான அந்த பாட்டு வந்து இருக்கல, ஒரு பாட்டு மானூத்து சந்தையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு இன்னமும் வந்துட்டு அந்த காதுகுத்து விழாக்கள்லாம் நடக்கும்போது அந்த பாட்டை வந்து போடுவாங்க. ஸோ இந்த படத்தில் விஜயகுமார் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ராதிகா மேமோட ஆக்டிங்காக இருக்கட்டும், நெப்போலியன் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அப்படியே வேறு லெவலில் பின்னி படல் எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம பாரதி ராஜா சார் இருக்கார்ல, அவர் ரெகுலராக இளையராஜா சாரை வச்சு தான் மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணுவார். ஆனால் இந்த கிழக்கு சீமையில் படத்தில் அவர் வந்து நம்ம ஏஆர் ரகுமான் சாரை யூஸ் பண்ணியிருந்திருப்பார். நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு மண்வாசம் நிறைந்த ஒரு படத்தை வந்து எடுக்கிறீங்க, அதுக்கு ஏன் நீங்கள் இளையராஜா சாரை சூஸ் பண்ணாமல் ஏஆர் ரகுமான் சாரை சூஸ் பண்ணுறீங்க, அவர் வந்துட்டு வெஸ்டர்ன் அப்படி இப்படின்னு மேக்ஸிமம் வந்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த கிழக்கு சீமையில் படத்தில் வர எல்லா பாட்டும் வந்து பட்டையை கிளப்பி இருக்கும், மியூசிக்லாம் வந்துட்டு மண்வாசத்தை அப்படியே ரிமைண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குங்க. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். மாஸ்டர் இஸ் ஆல்வேஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்போது 2008 அந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா சார் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு, பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படமும் ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜோனர் தாங்க. யாராவது வந்து ஒருத்தவங்களை பார்த்துட்டு, அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்களாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு நான் தான் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பீஸை கொடுத்த படம் தான் பொம்மலாட்டம். நம்ம பாரதி ராஜா சார் வந்து டைரக்டராக வந்து பார்த்துருப்போம், ஆனால் ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு உதாரணம் நிறைய படங்கள் வந்துருக்கு. எனக்கு பர்சனலாக 2 படங்கள் வந்து பிடிக்கும். திருச்சிற்றம்பலம் நம்ம தனுஷ் அண்ணாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக வந்துட்டா இருக்கும். இதில் சீனியர் பழம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டர்

டைரக்டரில் நம்ம பாரதி ராஜா சார். நம்ம பாரதி ராஜா சார் நடித்து அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு படம் ரொம்ப பிடிக்கும். என்ன படம் அப்படின்னா குரங்கு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் பாரதி ராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பாருங்க. ஸோ நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்க்கலையே அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ பாரதி ராஜா சாரை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷோ ஃபுல்லாகவே வந்து பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. பாரதி ராஜா சாரோட படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம அப்படியே வந்து பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: என்னதான் டிவியில் மொபைலில் ஓடிடியில் படம்லாம் பார்த்தாலும், ஆனால் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஃபீல் இருக்கே, அதெல்லாம் தனி ஃபீலுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நாம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் வார வாரம் பழமையான தியேட்டர்ஸை பற்றி நம்ம ரெகுலராக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு பழமையான தியேட்டரை எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ எந்த ஊர் தியேட்டர், அந்த தியேட்டருக்கு அப்படி என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? திருச்சி இருக்குல்ல, திருச்சி அப்படின்ற இந்த ஒரு சிட்டி நிறைய விஷயங்களுக்கு ஃபேமஸ். இன்ஃபேக்ட் தியேட்டரும் அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு அந்த சொல்லலாம். திருச்சியில் ஒரு பழமையான தியேட்டரை பற்றி தான் நான் இந்த வாரம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா, திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குல்ல, அங்கே பக்கத்திலே இருக்கிற ஒரு தியேட்டர் தான் ஸ்ரீ ரங்கராஜ் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியேட்டர். இந்த தியேட்டர் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நமக்கே தெரியும்ல, அப்போது முன்னாடி அந்த தியேட்டர்லாம் வந்துட்டு பெஞ்சு சீட்டு மண் தர அப்படின்றதான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரங்கராஜ் டாக்கீஸ்லேயும் வந்து இருந்திருக்கு. அப்போ ஸ்டார்டிங்கில் ரஜினி சாரோட படங்கள், கமல் சாரோட படங்கள், விஜயகாந்த் சாரோட படங்கள்லாம் எக்கச்சக்கமாக ஓடி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் குறிப்பாக அந்த சின்ன கவுண்டர் படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ரங்கராஜ் டாக்கீஸில் அதிக நாட்கள் ஓடிய படங்களில் ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரத்குமார் சாரோட நாட்டாம படம், சூரிய வம்சம் படம்லாம் அமோகமாக ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ராமராஜன் சார் படங்களும் அங்கே ரொம்ப ரொம்ப நல்லா ஓடி இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ரங்கராஜ் டாக்கீஸில் நிறைய படங்கள், அதாவது புது புது படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. நிறைய படங்கள் சக்ஸஸாகவும் போயிட்டு இருந்திருக்கு. அப்போது ஸ்டார்டிங்கில் இந்த தியேட்டரில் அந்த ஃபிலிம் ரோலை யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி தான் படங்களை ஸ்க்ரீன் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நமக்கே தெரியும் சினிமா துறையில் எவ்வளோ அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். ஸோ அந்த அப்டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில வருஷங்கள் தியேட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஸ்க்ரீனிங்ஸில், லைட்ஸில், சவுண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த திருச்சி ரங்கராஜ் டாக்கீஸில் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது கரண்டில் என்ன சவுண்ட் டெக்னாலஜி இருக்கோ, அதாவது கியூபு, டால்பியான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சவுண்ட் டெக்னாலஜி அந்த தியேட்டரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தியேட்டருக்கான சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்றது கொஞ்சம் கம்மி தாங்க, ஒரு 200-300 வரைக்கும் தான் இருக்கும். பார்க்கிங் ஏரியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசாகவே வந்துருக்கும். இப்போது ரசிகர்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சொல்லுவாங்கள்ல, அதாவது முதல் நாள் முதல் காட்சி, அதெல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த தியேட்டரில் இடம்லாம் வந்து இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேசிஸாகவும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரங்கராஜ் டாக்கீஸ் தியேட்டர் இருக்குல்ல, இந்த தியேட்டருக்குமே வந்து ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் இன்னமும் இந்த ரங்கராஜ் தியேட்டரில் தான் வந்து படம் வந்து பார்க்குறாங்களாம். ஏதாவது ஒரு புது படம்லாம் வந்தாலும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வந்து பார்ப்பாங்களாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு வாரம் கழித்து கூட இந்த தியேட்டரில் வந்து படங்கள்லாம் பார்க்குற வழக்கம் அப்படின்றது இன்றைக்கு வரைக்குமே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாக அந்த ஏரியா மக்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணி இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க ரங்கராஜ் டாக்கீஸ் இருக்குல்ல, இந்த தியேட்டரில் புது புது படங்கள் இப்போது ரெகுலராகவே ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. முன்னாடி அந்த சினிமா தியேட்டருக்குள்ளே வர ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் கம்பேரிட்டிவ்லி கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தியேட்டர் ஓனர்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பழமையான தியேட்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், அதெல்லாம் வார வாரம் நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களே வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

0: புள்ளி எட்டுல ஷக்கலக்க குட்டி.
1: ஒரு பெரிய காட்டில் குரங்கு குட்டி ஒன்று இருந்துச்சு. அது வந்து பயங்கர சேட்டை பண்ணிட்டு எல்லா மிருகத்துக்கிட்டையும் ராவடி பண்ணிட்டு, அதாவது சும்மா விளையாட்டுத்தனமா அவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு அவங்களோட பொருளெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த காட்டுக்கு புதுசா ஒரு முயல் ஒன்று வந்துச்சு. சரி, இனிமே இந்த காட்டில் நம்ம வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த முயல் வந்து தனக்குன்னு சில பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்துச்சு. தனக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சாப்பாடு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துச்சு. அந்த பார்த்த குரங்கு குட்டி என்ன பண்ணுச்சுன்னா, அதோட சாப்பாட்டையும் அதோட பொருளையும் எடுத்துட்டு போய் ஒளிய வச்சிருச்சு. அப்போ அந்த காட்டுல இருக்க மற்ற விலங்குகள் கிட்ட முயல் குட்டி வந்து உதவி கேட்டுச்சு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ எதுவும் பயப்படாத, உன்னோட பொருட்கள் எல்லாத்தையுமே யார் எடுத்து வச்சிருப்பா அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். குரங்கு குட்டி தான், நம்ம ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி குரங்கு குட்டியை ஏமாத்தி அதுக்கு அதோட தப்ப புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒரு விளையாட்டை ஒண்ணு விளையாட ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டுல இருக்க எல்லா விலங்குகளோட பொருட்களையும் எடுத்து அவங்க அவங்களே ஒளிய வச்சுக்கிட்டாங்க. ஒளிய வச்சுட்டு எல்லாருமே குரங்கு கிட்ட போய், நீ தான் என்னோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்த, இனிமே நீ தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குரங்கு குட்டிக்கு பயம் ஆயிடுச்சு. ஐயோ, நான் யாருதுமே எடுக்கலையே, நம்ம முயல்து மட்டும்தானே எடுத்தோம், என்ன எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரையும் நம்மளால சமாளிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி உண்மையும் சொல்லிடுச்சு. ஸோ அப்போ குரங்கு பண்ண தப்பையும் அது வந்து ஒத்துக்குச்சு. அதுக்கப்புறமா மற்றவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்றத சொல்லி புரிய வச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து குரங்கு குட்டியும் ரொம்ப சமத்தா மாறிடுச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறான செயல், அதை என்னைக்கும் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹாய்,
1: உங்க நேம்?
2: தியா சாரல்.
1: ஓகே தியா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நானு வந்து எல்கேஜி படிக்கிறேன்.
1: ஓகே, ப்ரீகேஜில இருந்து இப்ப எல்கேஜி. ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: நானு வந்து சிஎஸ் தான்.
1: ஓகே, சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: இருக்காங்களே.
1: யாருன்னாது?
2: அவங்க ருஷ்வந்திகா, அப்புறம் இல்லன், ஸ்ரீசர்வன், ஆடி, அப்புறம் என்ன சொல்ற, ஆரவ் நிமலன்.
1: இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சூப்பர், எக்கச்சக்கமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. சரி, நீங்கள் என்னென்னலாம் கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க, அப்புறமேட்டு இன்னும் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுவீங்க ஸ்கூலில் அப்படின்றத தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நம்ம தியா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: வரலாற்றில் இன்று இன்று
1: இன்னைக்கு உலக ரத்த தான தினம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 14 தேதி உலகம் முழுசும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. உயிர்களை காப்பாற்ற தன்னார்வமா ரத்த தானம் செய்யக்கூடிய தானதாரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளா இது கொண்டாடப்படுது. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட் ரத்தம் விபத்துல சிக்கினவங்க, அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகள், பிரசவ கால தாய்மார்கள் மற்றும் தலசீமியா மாதிரியான நோய்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உயிரை காப்பாத்த உதவுது. ரத்தத்திற்கு மாற்று எதுவுமே இல்லைங்க, அதை மனிதர்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால பாதுகாப்பான மற்றும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய இரத்த கையிருப்பை உறுதி செய்யறதுல தன்னார்வ இரத்த தானம் செய்யறவங்களோட பங்கு ரொம்பவுமே முக்கியமானது. பொதுவாவே 18 65 வயசுக்குள்ள நல்ல உடல் நலத்தோட இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனைப்படி இரத்த தானம் செய்யலாம். அதே சமயத்துல இரத்த தானம் செய்யறது உடலுக்கு தீங்கு விளைவிக்காதுங்க, மாறா அது ஒருத்தரோட உயிரை காப்பாற்றும் மனிதநேய செயலா இருக்கு. உயிரை காப்பாற்றக்கூடிய மிக உயர்ந்த தானமா இரத்த தானம் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இன்னும் இரத்த தானம் குறித்த பல கேள்விகளும் தயக்கங்களுமே இருக்கு. இரத்த தானம் பற்றிய மக்களோட கருத்து என்ன, அவங்க இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்கலாம் வாங்க. வணக்கம் அக்கா, உங்க பேரு, எந்த ஊரு?
2: வணக்கம், நான் செல்வி பேசுறேங்க, காசக்காரனூர் சேலம்.
1: அக்கா, ரத்த தானம் செய்யறதுக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அவங்க ரத்தம் கொடுத்துட்டா மறுபடியும் வரா ஊராதோ அப்படின்னு நினைக்கிறாங்க, அது தப்பு. ரத்த தானம் முடிஞ்சளவு கொடுங்கன்னு சொல்றது.
1: சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி அக்கா.
2: நன்றி.
1: வணக்கம் அண்ணா, உங்க பேரு, எந்த ஊர் அண்ணா?
3: வணக்கங்க, என் பேரு செல்லதுரை, பொன்னமாப்பேட்டை.
1: அண்ணா, ரத்த தானம் செய்யறத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னா?
3: ரத்த தானம் பரவாயில்லதான், பல உயிரை காப்பாத்தான்.
4: எனக்கே வேற ஒருத்தங்க தான் கொடுத்தாங்க. அதனால ரத்தம் தானம் வந்து செய்யறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான்.
1: அக்கா, இளைஞர்களுக்கு மத்தியில ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு இருக்கா?
4: இளைஞர்கள்ட்ட வந்து கண்டிப்பா இருக்குது. எனக்கே கொடுத்தது வந்து ஒருத்தங்க வந்து ஒசூர்ல இருந்து வந்துதான் கொடுத்தாங்களே, அதனால ரத்த தானத்துல நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா, தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
1: வணக்கம் அண்ணா, உங்க பேரு, நீங்க எந்த ஊர் அண்ணா?
5: வணக்கம், கனகராஜ், காசக்காரனூர் மாரியம்மன் கோயில் தெரு.
1: ஆனா ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
5: அவங்க ரத்தம் கொடுத்தா உடம்பு வீக் ஆயிருந்து பயப்படுறாங்க. ரத்த தானம் பண்ணா நல்லது, மக்கள் வந்து பயனடைவாங்க.
1: நன்றி அண்ணா. வணக்கம்.
6: வணக்கம்.
1: உங்க பேரு?
6: என் பேர் ராகுல் ஆனந்த்.
1: ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்ன நினைக்கிறீங்க?
6: ரத்த தானம் பண்றதுனால எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம போயிரும் நினைக்கிறாங்க, அது அப்படி கிடையாது, எல்லாரும் ரத்த தானம் பண்ணணும்.
1: சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன?
6: எல்லாரும் வந்துட்டு அன்னைக்கு ரத்த தானம் பண்ணணும், அன்னைக்குன்னு இல்ல, ரத்த தானம் பொதுவா பண்ணணும்னு வந்துட்டு சொல்றேன், அவ்வளவுதான்.
1: கண்டிப்பா ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நன்றி ப்ரோ.
6: நன்றி.
1: வணக்கம், உங்க பேரு, நீங்க எந்த ஊரு?
7: வணக்கம், என் பேரு சம்ருதா, பொனமாப்பேட்டையில இருந்து பேசுறேன்.
1: ரத்த தானம் செய்ய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான தயக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க?
7: அவங்க வந்து ரத்த தானம் பண்ணா ஒண்ணு விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லலாம், ஒரு மாதிரி உடம்பு வீக் ஆயிடுமோன்னு பயப்படுவாங்க.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க. இளைஞர்கள் கிடையில இப்போ ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு இருக்கா?
7: இருக்கு, ஆனா வந்து அது யாரும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது இல்ல, அதே தயக்கம் தான் நிறைய பேத்துக்கு வருது. இளைஞர்கள் ரத்தம் தான் நல்லதுதான்.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க. உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன?
7: என்ன, ரத்த தானம் பண்ணுங்க, உங்களால அதாவது உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்லாம் நல்லா இருந்ததுன்னா ரத்த தானம் பண்ணுங்க.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி.
7: நன்றி.
1: நேர்களே, கண்டிப்பா விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ரத்த தானம் செய்யலாம். இன்னைக்குதான் ரத்த தானம் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க, எப்ப வேணாலுமே நம்ம ரத்த தானம் செய்யலாம். ரத்த தானம் அப்படின்றது வெறும் தானம் மட்டும் இல்லைங்க, அது ஒருத்தருக்கு புதிய வாழ்க்கையை வழங்கக்கூடிய நம்பிக்கையும் கூட. நம்மளோட சின்ன செயல் இன்னொருத்தரோட பெரிய எதிர்காலமா மாறலாம். ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் போது ரத்த தானம் செஞ்சு உயிர்களை காப்பாத்தலாம். நன்றி நேர்களே.

மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான்.

0: காற்று முத்தமிற்று மரங்கள், நன்னீர்ல மிளரக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள் கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. மருத்துவர் ஜவஹர் சார் தான் அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் அவங்களோட நலனை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்ப குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அதிகமா வெயில்ல போனோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க அந்த எனர்ஜி எல்லாம் சீக்கிரமா ட்ரெயின் ஆயிடுது. உடனே நமக்கு வந்து இந்த வேர்க்க ஆரம்பிக்குது, டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சார்?
2: ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவாய்ட் த சன். ஸோ எந்த அளவுக்கு நீங்க சன்ல எக்ஸ்போஷர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வாட்டர் லாஸ் ஆகும். ஆப்வியஸ்லி அது ரிலேட்டடான சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த வெயிலில் போகணுன்ற சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எமர்ஜென்சி போய் தான் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சன்னிலருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலர்ஸ், லூஸ் ஃபிட்டட் காட்டன் கிளாத்ஸ். ஸோ லைட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த சன்லைட்டோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லூஸ் ஃபிட்டட் காட்டன் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து உங்களை இது பண்ண. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்ரல்லா, கேப், மாஸ்க். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லாங் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணிவிட்டு பிட்வீன் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் நிழலில் இருக்கிறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லாஸை இது பண்ணுற மாதிரி ரீஹைட்ரேட் பண்ணிக்கோங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னும் போது உடம்புல இருக்க அந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும், அதனால் நமக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து ஏற்படாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி என் கூட. அடுத்ததான் நம்ம தியா கூட பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்ச இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான

0: நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தியா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்போ நம்ம தியா கூட பேசிடலாமா? தியா, உங்களுக்கு ஸ்கூல்ல அப்படியே லிஸ்ட் போடுற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, சரி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல விளையாடுவீங்களா?
3: விளையாடுவேன்.
2: என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
3: கேம்ஸ் இருக்கு நிறைய. அங்க வந்து ஜாகிங் விளையாடுவோம். அங்க பீட்டி இருக்கும். அங்க பிளே கிரவுண்ட் இருக்கும். அப்புறம் டெய்லி ஒரு சார் வருவாங்க, டான்ஸ் சொல்லி கொடுப்பாரு.
2: சரி, இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
3: எனக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும்.
2: பிங்க். பிங்க் கலர்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
3: வச்சிருக்கேன்.
2: ஓகே, டாய்ஸ்? ஓகே, டாய்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. சரி, நீங்க வந்து அப்பலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே என்கிட்ட வந்து ரைம்ஸ் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து ரெண்டு ரைம்ஸ் வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ரைம்ஸ் சொல்றீங்களா? ஓகே சொல்லுங்க. நீங்க சொல்ல போற அந்த ரெண்டு ரைம்ஸை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க.
3: ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார் எப்பவுமே ஃபர்ஸ்ட்.
2: ஓகே, ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. ட்விங்கிள் ட்விங்கிள்

0: சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா இந்த ரைம்ஸ்?
1: எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க.
0: ரெண்டு ரைம்ஸும் மம்மி டாடி சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பரா, செம்ம கியூட்டா சொன்னீங்க தியா. ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: ஓகே, வெல்கம். இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி செஞ்சு கொடுக்கலாம், அண்ட் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, மேலும் என்னென்ன ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு தினம் தினம் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போது சூப்பரான பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ல் ஷகலக குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி கூட

0: குட்டி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தியா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. தியா மாதிரியே உங்க குழந்தைங்களும் சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம் ஓட நிலைய எண்ணான 9787707 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி ஓகே, இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்காக என்ன ஹெல்த்தியான ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றது சொல்லிடவா? சோ லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்றதுக்காக தக்காளி சாதம் தான் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு நாள் மதிய டைம்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ் காலியாயி தான் வீட்டுக்கு வரும். அவ்வளவு சூப்பராவும் டேஸ்டாவும் இருக்கும். சரி ஓகே, இந்த டிஷ்க்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத நான் அப்படியே ஒண்ணு ஒண்ணா சொல்றேன், நீங்களும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் பச்சரிசி 1 கப், தக்காளி 2 நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும், சின்ன வெங்காயம் 4, அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததா பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள்ஸ்பூன், கடுகு கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கொத்தமல்லி இலை தேவையான அளவு. இவ்வளவுதான் இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு செம்மையான அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் முதல்ல அரிசிய கழுவி முக்காவாசி பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு வாணல்ல நெய் ஊத்தி அது சூடானதும் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த வாசம் போற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடணும். அடுத்ததா தக்காளி நறுக்கி இருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட சேர்த்துட்டு இப்போ மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அப்புறமேட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து அதையுமே நல்லா கிளறிடணும். அது கிளறி அந்த பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி, அதையுமே இது கூட போட்டு இன்னும் நல்லா கிளறிடணும். அதாவது எல்லா இடத்துலயும் மசாலா சமயம் ஒட்டுற மாதிரி நல்லா வந்து கிளறிட்டு லாஸ்டா அதுக்கு மேல கொத்தமல்லி இலைய தூவி அப்படியே சூடா வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு தொட்டுக்க ரைத்தா வந்து செம்ம காம்பினேஷனா இருக்கும். ஒன்னும் இல்ல, ரைத்தா எல்லாம் சின்ன வேலை தான். 4 வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு லைட்டா தயிர ஊத்தி அப்படியே ஒரு மிக்ஸ் அடிச்சு இதுக்கு பக்கத்துல சைடு வச்சோம்.
2: தானா மெட்டு பாட்டு ஆட்டம் போட மட்டும் என்று நினைக்காதீங்க நண்பர்கள்.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தியா தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. தியா மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அண்டு அந்த கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் இன்புட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களோட இந்த கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் மேம்? இந்த ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க இல்லையா சின்ன வயசுலேருந்தே, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுங்கள் மேம்.
2: நற்பண்புகளை எப்படி வளர்க்குறது அப்படின்னா, அதில் பெற்றோர் 1% அப்படின்னா ஆசிரியர் வந்து 2% வந்து அதுக்கு முழு பெறுப்பு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய ஒழுக்கத்தை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில் வந்து, நீங்கள் அவங்களுடைய நற்பண்புகளை சிதைக்கக்கூடிய கேரக்டர் வைஸுக்கு மாற்றக்கூடிய மீடியாக்களும் தான் வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது தடுக்கக்கூடிய விஷயங்கள் யார் கையில் இருக்குது அப்படின்னா, ஒரு பள்ளி, பள்ளியை சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்களை நம்ம திருத்தது ஒரு ஆசிரியரோட இது. அதில் பார்த்திங்கன்னா அவனுக்கு எப்படி நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா, அந்த வளர்ச்சிக்கு அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அவன்கிட்ட நற்பண்புகள், முன்னெல்லாம் வந்து 80s and 90s பார்த்திங்கன்னா வேல்யூ எஜுகேஷன் ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க. இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எஜுகேஷன் பீரியட்ஸ் இருக்குது, ஆனால் அதை வேறு எதுக்கும் நம்ம யூஸ்

கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். நான் சின்ன வயசில் படித்தப்போ கூட இந்த வேல்யூ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஹவர் வந்து இருக்கும். அந்த ஹவரில் வந்து இந்த குட் ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க, மற்றவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், இப்போது ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற இந்த கோல்டன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ இப்போயும் அந்த மாதிரி ஒரு ஹவர் வச்சு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நான் இப்போது இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து 8 to 9 வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. மலைவாழ் மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை 8 to 9 வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருணோட கேளுங்க. இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பயும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணியோ எட்டாச்சு, உங்கள் தருணம் ஓடோடி வந்தாச்சு. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி தாங்க. இயற்கையோட எழில் கொஞ்சக்கூடிய மலைப்பகுதிகளை மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தினமுமே ஒரு பகுதியில் அழகழகாக தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி உத்தரகாண்ட் மாநிலத்தோட அமைதியான மலைவாச ஸ்தலமான கனடால் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையை நோக்கி தாங்க பயணம் செய்ய போகிறோம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2400 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கனடால் மலை இமயமலை தொடரோட அழக நெருக்கமாக ரசிக்க செய்யக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் டெஹ்ரி கர்வால் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் டேராடூனிலிருந்து சுமார் 78 கிலோமீட்டர் தொலைவிலையும், பிரபல மலைவாச ஸ்தலமான முசோரிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்குங்க. நகரங்களோட சத்தம், பரபரப்பு, மாசு இது எல்லாத்திலிருந்து விலகி இயற்கையோட மடியில் சில நாட்கள் அமைதியாக கழிக்க விரும்புகிறவங்களுக்கு கனடால் ஒரு சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லலாம். கனடாலோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட இயற்கை சூழல் தான். பசுமை நிறைந்த மலைச்சரிவுகள், அடர்ந்த காடுகள், மேகங்கள், மலைகளை தழுவி செல்லக்கூடிய காட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களை மெய்மறக்க செய்யுது. கோடை காலத்தில் இங்கே 10-20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கும், அதாவது வெப்பநிலை. அதனால் வெயிலோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி வரக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது. அதே நேரத்தில் குளிர்காலத்தில் பனிப்பொழிவு இந்த பகுதியை முழுசுமே வெள்ளை நிற போர்வையால் மூடிடும். அப்போதான் கனடால் ஒரு குளிர்கால ஓவியமாக மாறிடும். கனடாலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுர்கண்டா தேவி கோயில் ரொம்பவுமே புகழ்பெற்ற ஆன்மீக தலமாக இருக்குங்க. இந்த கோயில் தொடர்பாக பல புராண கதைகள் சொல்லப்படுது. சதிதேவியோட தலை விழுந்த இடமாக இந்த பகுதி இருக்கிறதுனால வருஷம் வருஷம் ஏராளமான பக்தர்கள் இங்கே வருகை தராங்க. ஆன்மீகத்தையும் இயற்கையையும் ஒரு சேர அனுபவிக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த பகுதி ஒரு சிறந்த தேர்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனடால் சுற்று வட்டார பகுதிகளில் நடைப்பயணம், இயற்கை புகைப்படம் எடுக்கிறது, முகாமிடுதல் மாதிரியான சாகச நடவடிக்கைகளும் பிரபலமாக இருக்குங்க. காலையில் சூரிய உதயத்தையும் மாலையில் சூரிய அஸ்தமனத்தையும் மலைகளுக்கு நடுவில் ரசிக்கிறது ஒரு மறக்க முடியாத அனுபவமாகவுமே இருக்குது. இன்னைக்கு வேகமான வாழ்க்கை முறையில் மன அமைதியை தேடக்கூடிய மனிதர்களுக்கு கனடால் மாதிரியான இடங்கள் ஒரு அரிய வரப்பிரசாதமாக இருக்குங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்றதோட அருமையையும் மலைகள் வழங்கும் அமைதியையும் உணர்த்தக்கூடிய அழகிய மலை கிராமம் தாங்க கனடா.

நாள் இயற்கையை நேசிக்கிறவங்க, மலைகளோட அழகை ரசிக்கிறவங்க, ஆன்மீக அமைதியை விரும்புறவங்க எல்லாருமே ஒரு முறையாவது கனடால கண்டுகளிக்கணும் அப்படின்றது தாங்க என்னோட விருப்பமும் கூட. சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவுல உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய தலைச்சோலை கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே பிரவீன் அப்படின்ற ஒரு ப்ரோ வந்து சந்திச்சிருந்தேன். அவர்கிட்ட அங்கே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் இருக்கா, கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருக்குது, விலைவாசியில் ஏதாவது மாற்றம் இருக்கா, வனவிலங்குனால ஏதாவது பிரச்சனைகள் வருதா அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாதில்ல, நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அவர் பேசின விஷயங்கள் அவரோட குரல்லையே.
4: வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர்
5: பிரவீன்குமார்.
4: பிரவீன்குமார், எந்த கிராமத்தில் இருக்கீங்க?
5: தலைச்சோலை ப்ரோ.
4: எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க?
5: இங்கே வந்து 20 வருஷம் ப்ரோ.
4: 20 வருஷமா? சின்ன வயசில் அந்த கிளைமேட்டுக்கு இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு என்ன மாதிரியான வித்தியாசம் பார்க்குறீங்க?
5: அப்போல்லாம் கொஞ்சம் கிளைமேட் கரெக்டாக இருந்துச்சு, இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் அடிக்கடி ஆகிட்டே இருக்கு.
4: எதனால நினைக்கிறீங்க?
5: இப்போ வந்து மரம்லாம் வெட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கு.
4: ஓகே.

0: விலைவாசி அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும்
1: என்ன விலைவாசி இப்போ கொஞ்சம் ஏறிடுச்சு.
0: இங்கே மக்கள் வந்துட்டு என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க?
1: இங்கே காஃபி, மிளகு, இதுதான்.
0: அது மட்டும்தான் இங்கே வாழ்வாதாரத்துக்காக விவசாயத்தை தவிர்த்து மக்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க?
1: வந்து பாதி பேர் வர்க்கு போகிறாங்க வெளியே, மீதியெல்லாம் விவசாயம் தான்
0: எஸ்டேட்டுக்கு வர.
1: ஆமாம்.
0: ஓகே. இங்கே வந்துட்டு வேறு ஏதாவது இங்கே மருத்துவமனை வசதி இருக்குங்களா?
1: மருத்துவமனை இருக்குது, ஆனால் வசதி அதிகமாக தான் இருக்கும்.
0: பள்ளிக்கூட வசதி?
1: பள்ளிக்கூடம் இருக்கா? இங்கே அதிகமாக யாரும் சேர்த்துறதால எல்லாம் ஏற்காடு தான் போய் சேர்த்துறாங்க.
0: எதுனால போகும்
1: இங்கே வந்து அதிகமாக எதுவும் டீச்சிங் அதிகம் இல்லை.
0: ஓகே. எத்தனாவது வரைக்கும் இருக்குது?
1: 8th வரைக்கும் ப்ரோ.
0: சாலை வசதியெல்லாம் இருக்குங்களா?
1: சாலை வசதி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பறிஞ்சு இருக்கு ப்ரோ.
0: இங்கே சுற்றுலாத்தலம் அப்படின்னா எது?
1: அண்ணாமலையார் கோயில் ப்ரோ.
0: அண்ணாமலையார் கோயில் திருவிழா அப்போ நடக்கும். அண்ணாமலையார் கோயிலை பற்றி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்?
1: அது வந்து கார்த்திகை மாதத்தில் நடக்கும், தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க. அதுதான்
0: அவ்வளோதான். இங்கே வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்களா?
1: அது காட்டாரம்ப ப்ரோ, அடிக்கடி இங்கே இந்த சைடில் வந்துடும். தனியாக கிணத்துக்கெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம்.
0: இங்கே வந்துட்டு வேறு என்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கிராமத்தில்?
1: வேறு
0: பேருந்து வசதி இருக்குங்களா?
1: பேருந்து வசதி இருக்குது, அங்கே வருது ப்ரோ. காலையில் ஈவினிங் மட்டும்தான் ப்ரோ, டைமிங் மட்டும்தான்.
0: என்னென்ன டைமுக்கு வருது?
1: காலையில் வந்து 8 மணி, ஈவினிங் வந்து 4 மணி.
0: ஓகே. இங்கே மற்ற திருவிழாக்கள்லாம் எப்பப்போல்லாம் நடக்கும்?
1: இங்கே வந்து பங்குனியில் ஒரு டைம் நடக்கும், அப்புறம் சித்திரையில் ஒரு டைம் நடக்கும்.
0: என்ன திருவிழா?
1: பங்குனியில் வந்து முருகனுக்கு பால் கூட எடுத்துகிட்டு போகிறோம், சித்திரையில் வந்து அம்மன் எல்லாம்.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரோ?
1: நான் படிக்கிறேன் ப்ரோ.
0: என்ன படிச்சுட்ருக்கீங்க?
1: நாங்கள் பிகாம் ப்ரோ.
0: எங்கள் காலேஜ்?
1: சோனா காலேஜ், சேலம்.
0: சோனா காலேஜ். தேங்க்யூ ப்ரோ.
1: தேங்க்யூ ப்ரோ.
2: ரொம்பவுமே அருமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு பிரவீன் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவனுங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். நம்ம நிகழ்ச்சியோட இந்த பகுதியில ஏற்காடு மக்களோட கலாச்சாரம் கலையை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு பிளியூர் கிராமத்துக்கு நான் போயிருந்தப்போ அவங்க ஒரு கும்மி பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த பாட்டை நான் கேட்டேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க.

ரொம்ப அருமையா இருக்குல்லங்க, ரொம்ப அருமையா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த இடத்துல நான் உட்காந்து அவர் பாடும்போது கேட்க கேட்க அப்பா செம்மையா இருந்ததுங்க. சத்தியமா நீங்களுமே வந்துட்டு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா ஏற்காட்டில் ஏதாவது திருவிழா சமயத்தில் நீங்கள் போய் உட்காந்து கேட்டீங்க அப்படின்னா மெய் மறந்து உட்காந்து கேட்பீங்க. எந்த ஒரு மியூசிக்குமே இல்லை, கைத்தட்டல் மட்டும்தான், அதோட சேர்த்து அவங்களோட வாய்ஸ் ரெண்டும் சேர்ந்து ரொம்ப சூப்பரான காம்போவாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப அருமையான பாட்டாக இருந்தது. நான் கேட்டு ரசிச்சா நீங்களும் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தரவு உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க.

107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பத்தி தெரிஞ்சுப்போம். அப்படி இல்லைன்னா சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பத்தி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆசிய பச்சை தேனி உண்ணி, வானத்தில் பறக்கக்கூடிய வண்ண வேட்டைக்கார பறவை, இதை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வண்ணமயமான தோற்றத்தாலையும் வியக்க வைக்கக்கூடிய வேட்டையாடும் திறமையாலையும் புகழ்பெற்ற ஒரு சின்ன பறவை தாங்க இந்த ஆசிய பச்சை தேனி உண்ணி. பேர்லயே இருக்கிறது மாதிரி தேனீக்களை வேட்டையாடுறதுல சிறந்த பண்பு கொண்டது இந்த பறவை. இயற்கையோட திறமையான வான்வெளி வேட்டைக்கார பறவைன்னு கூட சொல்லலாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசிய பச்சை தேனி உண்ணி தெற்கு ஈரானோட இந்திய துணைக்கண்டம் வழியா வியட்நாம் வரைக்கும் பரவலா இருக்கு. இந்தியா, இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகளில் இது ரொம்பவுமே பொதுவான பறவையா இருக்குங்க. திறந்த புல்வெளிகள், புதர் பகுதிகள், விவசாய நிலங்கள் மற்றும் கிராமப்புற சூழல்களில் இதை அடிக்கடி பார்க்க முடியும். இந்த பறவையோட தோற்றம் ரொம்பவுமே அழகானது. முழு உடம்பும் பளிச்சுன்னு பச்சை நிறத்தில் இருக்கும். தொண்டை பகுதியில் நீல நிற ஒளிர்வும் தலையில் தங்கம் கலந்த செம்பழுப்பு நிறமும் இருக்குங்க. கண்கள் வழியா செல்லக்கூடிய கருப்பு நிற கோடு இதோட முகத்துக்கு ஒரு தனித்துவமான தோற்றத்தை அளிக்குதுங்க. நீண்ட மைய வால் இறகுகள் இதோட அழகை ரொம்பவுமே அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். தேனி உண்ணியோட வாழ்க்கை முழுசுமே வேட்டையாடும் திறமையை சுத்தியே தாங்க அமைஞ்சிருக்கு. மின் கம்பிகள், வேலி கம்பங்கள் மற்றும் மரக்கிளைகளில் அமைதியாக உட்கார்ந்திருந்து ஒரு பூச்சி பறந்து போன உடனே மின்னல் வேகத்தில் பாய்ந்து அதை பிடிச்சு மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பிக்குங்க. தேனி, குளவி, எறும்பு, வண்டு மாதிரியான பறக்கும் பூச்சிகள் தான் இதுக்கு முக்கிய உணவாக இருக்கு. தேனீக்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை அகற்றும் புத்திசாலித்தனமும் இதுக்கு இருக்குங்க. பிடித்த பூச்சியை ஒரு கிளையில மறுபடியும் அடித்து அந்த பூச்சியோட கொடுக்கையும் கடினமான வெளிப்புற தோலையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே சாப்பிட்டுருதுங்க. இந்த பறவைகள் ரொம்பவுமே சமூக உணர்வு கொண்டது. பெரும்பாலும் சின்ன குழுக்களா வாழுது. மாலை நேரங்கள்ல நூற்றுக்கணக்கான பறவைகள் ஒன்னா சேர்ந்து தங்கக்கூடிய காட்சியும் ரொம்ப அருமையான காட்சியா இருக்குங்க. அப்போ அதோட தொடர்ச்சியான குரல்கள் அந்த பகுதியை உயிர் போட மாத்திடுது. இனப்பெருக்க காலம் பொதுவா மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் நீடிக்குது. இது மணல் கரைகள் அப்படி இல்லைன்னா மண் மேடுகள்ல சுரங்கம் மாதிரியான குழிகளை தோண்டி கூடுகள் அமைக்குது. சில சமயங்கள்ல அந்த சுரங்கங்கள் 1.5 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குமாங்க. அதோட முடிவுல இருக்கக்கூடிய பாதுகாப்பான அறையில தான் 3-5 முட்டைகள் இடப்படுது. ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே சேர்ந்து குஞ்சுகளை வளர்க்குது. ஆசிய பச்சை தேனி உண்ணி சுற்றுச்சூழலுக்கு பயனுள்ள பறவையா இருக்குங்க. பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது மூலமா இயற்கை சமநிலையை பேண உதவுது. இதனால விவசாய நிலங்கள்லயும் இது முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்லப்படுது. வண்ணமயமான தோற்றம், வேகமா பறக்கக்கூடிய திறன், அது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனமா வேட்டையாடக்கூடிய பழக்கம் அப்படின்னு சொல்லி பல சிறப்புகளை தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஆசிய பச்சை தேனி உண்ணி இயற்கையோட அழகின் அற்புதங்கள்ல ஒன்னா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில உலகத்துல பல பழங்குடி சமூகங்கள் தங்களுக்கென தனித்துவமான மொழி, பண்பாடு மற்றும் வாழ்க்கை முறைகளை கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க தான் ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்துல வாழ்ந்த வாங்காய் புவான் மக்கள். அவங்களை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருந்தாங்க. வாங்காய் புவான் மக்களோட மொழி இங்கியம்பா மொழியோட ஒரு தனித்துவமான வட்டார மொழியா இருந்ததுங்க. என்ன தருண் இது இங்கியம்பா அப்படின்றீங்களே அப்படின்னா, ஆமாங்க, ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு நாட்டிலையுமே அவங்களோட மொழிக்குன்னு தனித்துவமான பேரை சூட்டியிருக்காங்க ஒவ்வொரு பழங்குடியின மக்களுமே. இந்த தனித்துவமான வட்டார மொழியா இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து காலப்போக்குல அந்த மொழி பயன்பாட்டிலிருந்து குறைஞ்சிட்டாலுமே அதோட சில சொற்கள் மற்றும் பதிவுகள் இன்னைக்குமே பாதுகாக்கப்பட்டுட்டு வருதுங்க. மொழி அப்படின்றது ஒரு சமூகத்தோட வரலாற்றையும் அறிவையும் சுமந்துட்டு போகக்கூடிய பாலமா இருக்கிறதுனால இந்த மொழி மரபு ரொம்பவுமே முக்கியமானதா கருதப்படுது. வாங்காய் புவான் சமூகத்துல ஒழுங்குமுறையான சமூக அமைப்பு காணப்பட்டதுங்க. அவங்களோட பல வகுப்புகளா பிரிஞ்சு, அதாவது பல குழுக்களா பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. காக்கை, கங்காரு, இகுவானா, பாண்டிகூட் மாதிரியான விலங்குகள் அவங்களோட டோட்டெம் அடையாளங்களா இருந்ததுங்க. இந்த அமைப்பு திருமண முறைகளையும் சமூக உறவுகளையும் வழிநடத்தினது. அவங்களோட கலாச்சார

சில சுவாரஸ்யமான சொற்களுமே இருக்கு. பாப்பா அப்படின்றது தந்தையையும், குனி அப்படின்றது தாயையும், புர்ரே அப்படின்றது குழந்தையையும் குறிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இங்காவா அப்படின்றது ஆமா அப்படின்னும், வாங்கே அப்படின்றது இல்ல அப்படின்ற பொருளையுமே தருதுங்க. இன்னைக்கு வாங்காய்ப்புவான் மக்களோட சந்ததியினர் தங்களோட பாரம்பரிய மொழி மற்றும் கலாச்சாரத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வராங்க. அவங்களோட வரலாறும் அறிவும் ஆஸ்திரேலிய பழங்குடி பாரம்பரியத்தோட முக்கிய அங்கமாக தொடருதுங்க. வாங்காய்ப்புவான் மக்களோட கதை, மொழி, பண்பாடு மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையோட அருமையை நமக்கு நினைவூட்டுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில், ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம சோனா எஃப்எம்ஏ 9787770107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாபை பயணியர்களே, நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: மோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி யாரோட ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடிய ஒருத்தர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார். அவரோட ஒரு கதை தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேங்க. தமிழ் சினிமாவை ஸ்டூடியோக்குள்ளேருந்து அப்படியே நம்ம ஊர் களிமண்லையும் வயல்வெளிகள்லையும் கொண்டு வந்தவருங்க பாரதி ராஜா சார். இவருடைய நேட்டிவ் தேனி மாவட்டம் அள்ளி நகரம். பாரதி ராஜா சார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே எனக்கு தெரியுது இல்லைங்களா, இவரோட இயற்பெயர் சின்னசாமிங்க. தேனி மாவட்டத்தில் பிறந்து ஒரு கட்டத்தில் சென்னைக்கு வராருங்க. அதாவது ஆரம்பத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுங்க. கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கப்புறமா யாராச்சும் அதை விட்டுட்டு சினிமாவுக்குள்ளார வருவாங்களா? ஆனால் பாரதி ராஜா அவர்கள் அந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு சினிமாவுக்குள்ளார வந்திருக்கார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சினிமா மேலே ஒரு பெரிய ஒரு ஆர்வம். சின்ன வயசில் படிப்பு மேலே அவ்வளவா அவருக்கு வந்து கவனமே இல்லைங்க, முழுவதுமாக நடிப்பு மேலே பெரிய ஆசை. ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு படிக்கும்போதே நாடகங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி நிறைய மேடைகளில் பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். பொது சுகாதாரத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு வந்து போகிறாருங்க. அப்போ அவருக்கு சம்பளம் 75 ரூபாய். இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை, இப்படி வேலைக்கெல்லாம் போனாலும் ஒரு மனசுக்குள்ளார சினிமா சினிமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தாங்க இருந்திருக்கு. நம்ம கட்டாயமாக வந்து இங்கே இருக்க முடியாது, நம்ம வந்து மெட்ராஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு சினிமா கனவுகளோட சென்னைக்கு வராருங்க. இதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, நல்ல சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இவருடைய கனவுகளுக்கோசரம் அந்த வேலையவே விட்டுட்டு சென்னைக்கு வராருங்க. தொடர்ந்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாரோடைய கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

ஹலோ சேலம் மக்களே, திஸ் இஸ் பிரபாகரன் ஃப்ரம் தருமபுரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம் மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு போறாரு, ஒரு கவர்மெண்ட் வேலை. ஆனால் சினிமா மேல இருக்கிற ஆசையினால அந்த வேலையை விட்டுட்டு மெட்ராஸ், இன்றைக்கி நம்ம வந்து சென்னை அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய மெட்ராஸுக்கு வந்து வராருங்க சினிமா கனவுகளோடு. வந்த உடனே அவருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சதா அப்படின்னா இல்லைங்க. நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே பாரதி ராஜா சார் வந்து ஃபேஸ் பண்ணுறாருங்க. கன்னட இயக்குனர் புட்டண்ணா கணக்கல், பி புள்ளையா, இந்த மாதிரி ஜாம்பவான்கள் கூட உதவி இயக்குனராக சேர்ந்து சினிமாவுடைய அரிச்சுவடியை கற்றுக்கிறாருங்க பாரதி ராஜா சார். தமிழ் சினிமா

அதில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூயட் பாட்டெலாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து காஷ்மீருக்கு போயிட்டு தான் எடுப்பாங்க. அதே மாதிரி இல்லாட்டி ஏவிஎம் ஸ்டூடியோவில் செட்டு போட்டு எடுப்பாங்க. பாரதி ராஜா சார் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி டூயட் பாட்டெலாம் நேராக கிராமத்துக்கு போயிட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க. 16 வயது நீடு அப்படின்ற ஒரு படத்திலலாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த கிராமத்து சாயல் அப்படின்றது இருக்குங்க. கமல்ஹாசன் சார், ரஜினிகாந்த் சார், அதுக்கப்புறம் ஸ்ரீதேவியும் அந்த ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. மேக்கப் இல்லாமல் அந்த மேக்கப் இல்லாத முகங்களை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாருங்க. நிஜமான வெயில், நிஜமான மாட்டு வண்டி, அந்த ஆர்ட் ஃபிலிம் ஓடாதுன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் அந்த ஒரு திரைப்படங்கள் ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. மாத கணக்கில் திரையரங்குகளில் இளையராஜா அவர்களுடைய இசையும் பாரதி ராஜா அவர்களுடைய அந்த விஷுவலும் சேர்ந்து தமிழ் சினிமாவையே வந்து ஒரு உழுக்கு உழுக்குனது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, பாட்டை கேட்டு வந்துருங்க. பாட்டை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நான் பேசிகிட்டே இருக்கலாம். பாரதி ராஜா சாருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், பாட்டை கேட்டுருங்க.

0: இதழ் ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திருவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்கவேனும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. இன்னைக்கு இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து அவர் வந்து சென்னைக்கு வந்து வராருங்க சினிமா கனவுகளோடு. ஆரம்பத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாவை வந்து கற்றுக்கிறாரு. அதற்கப்புறம் கிராமம் சார்ந்த நிறைய திரைப்படங்கள், அதாவது கிராமத்தை காட்டியிருப்பார், வயல்வெளிகளை காட்டியிருப்பார், கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டியிருப்பாருங்க. பொதுவாக டூயட் அப்படின்னா காஷ்மீரில் எடுப்பாங்க, ஆனால் இவர் வயல்வெளிகளில் எடுப்பாருங்க. தமிழ் சினிமாவையே கிராமம் நோக்கி திருப்பினார் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பாரதிராஜா சார் அவரோட திரைப்படங்களில் அந்த டைட்டில்லாம் வரும்போது என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குரல் ஆரம்பத்தில் ஒலிக்கும். அப்போ தியேட்டர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த கைத்தட்டல்கள் சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அவர் தமிழ் சினிமாவுடைய ஒரு இயக்குனர் மட்டுமே இல்லைங்க, தமிழ் சினிமாவுக்கு நிறைய புதிய முகங்களை கொடுத்த ஒரு முகவரி அப்படின்னு சொல்லலாங்க. கிழக்கே போகும் ரயில் அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலிமா ராதிகா மேம் அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அலைகள் ஓய்வதில்லை மூலிமா கார்த்திக் ராதா மேம் அவங்கள வந்து அறிமுகப்படுத்தினாங்க. மண்வாசனை மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி மேம் அறிமுகப்படுத்தினாங்க. எஸ் ஆண்டி பாண்டியன் சார், பசுபதி சார், நெப்போலியன் சார், பிரியாமணி மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை அவர் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. அதுலேயும் அவர் அறிமுகப்படுத்திய ஹீரோயின்கள் அந்த பெயர்கள் மேக்ஸிமம் ஆர் அப்படின்ற எழுத்தில் ஸ்டார்ட் ஆகும். ராதிகா மேம், ராதா மேம், ரேவதி மேம், ரஞ்சிதா மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறில் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அது அவருடைய சென்டிமெண்ட்டாகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி கிராமம் சார்ந்த படம் மட்டும்தான் பாரதராஜா சார் எடுப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைங்க. சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்ற அந்த திரைப்படம் மூலிமா சைக்கோ த்ரில்லர் கொடுத்து மிரட்டிட்டார் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி டிக் டிக் டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி, அதுக்கப்புறமா முதல் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிவாஜி சாரை வச்சு ஒரு காதல் காவியமே உருவாக்குனார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வேதம் புதிது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச திரைப்படமாகவும் ஒரு புரட்சி திரைப்படமாகவும் அந்த ஒரு திரைப்படம் வந்து இருக்குங்க. இவரோட கதையை நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க. இன்றைக்கி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாருடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. தேனி மாவட்டத்திலேருந்து சென்னை நோக்கி வராரு சினிமா கனவுகளோட. அவர் கிடைச்ச வெகுமதி தேசிய விருதுகள், 6 விருதுகள், 4 ஃபிலிம்ஃபேர் விருதுகள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசோட விருதுகள், இந்திய அரசோட உயரிய பத்மஸ்ரீ விருது, சத்யபாமா பல்கலைக்கழகம் கொடுத்த கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் பாரதி ராஜா சாரை அழகுப்படுத்தினது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அவரோட கருத்தம்மா அப்படின்ற திரைப்படத்துக்கு தேசிய விருது கிடைச்சதுங்க. இந்த தேசிய விருதுக்கு அவர் கொடுத்த ஒரு மதிப்பு, பாரதி ராஜா சாரோட அம்மாவுடைய பெயரும் கருத்தம்மாள். அந்த கருத்தம்மாவுக்கு கிடைச்ச தேசிய விருதை தன்னுடைய அம்மா கருத்தம்மாள் கைகளாலேயே வாங்க வச்சது தான் அவரோட வாழ்க்கையோட நெகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சா கூட அந்த கிழக்கு சீமையிலே வரக்கூடிய ஒரு பாடலை தான் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இன்னைக்கு இருக்கவங்கள கூட, இன்னைக்கு அண்ணன் தங்கையாக இருக்கவங்கள கூட உருகு வகைக்கூடிய ஒரு பாட்டாக அந்த ஒரு பாட்டும் அந்த ஒரு திரைப்படமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அந்தியத்தாரை அப்படின்ற ஒரு திரைப்படம் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய அந்த வலிமையை பேசக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்குங்க. இப்படி நிறைய படைப்புகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் சில வெற்றி படங்களில் அவருடைய நடிப்பு ஒரு சிறந்த நடிப்பாக இருந்ததுங்க. ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு திரைப்படத்துலையும், குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு திரைப்படத்துலையும், திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துலையும் அவருடைய நடிப்பு ஒரு சிறப்பான விஷயமாக இருந்ததுங்க. தொடர்ந்து பாரதி ராஜா சாரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க, கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தொடர்ந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவரோட வாழ்க்கையில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். 1980 நிழல்கள் படத்துக்காக ஒரு புதுமையாக பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சார் வந்து தேடிக்கிட்டு இருந்தாருங்க. அப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒருத்தர் எழுதின கவிதைகள் அவர் கை கிடைக்குது. அந்த வரியை பார்த்த உடனே மிரண்டு போகிறாரு. யாருப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பாரதி ராஜா சாரால் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அவரோட முதல் பாட்டு தான் பொன்மாலை பொழுது அப்படின்ற பாடலுங்க. தொடர்ச்சியாக அதே மாதிரி பாரதி ராஜா சார் அறிமுகப்படுத்தின ஹீரோயின்கள், அந்த பேர்கள்லாம் 6 எழுத்தில் ஆரம்பிக்கும். ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா அப்படின்னு. இது அவர் வந்து பிளான் பண்ணி பண்ணலை.

அந்த பெண்ணோட பேரை ராதிகா அப்படின்னு மாற்றுறாங்க. அதாவது ராதிகா மேமோட ரியல் நேம் சுஜாதா. அதே மாதிரி அலைகள் ஓய்வதில்லை படத்தில் உதயா அப்படின்ற ஒரு பெண்ணோட பேரை ராதான்னு மாற்றுறாங்க. நடிகை ராதா மேமோட ரியல் நேம் வந்து உதயா. அதற்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து, சார் உங்களுக்கு ஆர் அப்படின்ற எழுத்து வந்து ராசியாக இருக்குது, அதனால் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் பேர் வச்ச எல்லா ஹீரோயின்களுக்கும் ஆர் அப்படின்ற லெட்டர்லேயே வச்சுருக்காருங்க பாரதி ராஜா சார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், 16 வயது நிலை திரைப்படம் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச திரைப்படம். இந்த கதையை எழுதினப்ப அதில் வர அந்த சப்பானி அப்படின்ற கேரக்டருக்கு கமல் சாரை தவிர வேறு யாரும் செட் ஆக மாட்டார் அப்படின்னு நினச்சாருங்க. ஆனால் அப்போ கமல்ஹாசன் சார் தமிழ் சினிமாவோட ஒரு ஹீரோவாக, ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கேரக்டர் கால் வந்து ஊனமுற்று இருக்கணும், மேக்கப் இல்லாமல் நடிக்கணும், அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு நடிக்கணும். இப்போ இப்படி நடிக்கணும்னு சொன்னப்போ நிறைய பேர் வந்து எல்லாம் ஷாக் ஆனாங்க. ஆனால் பாரதி ராஜா சாரோட கதையை நம்பி கமல் சார் வந்து நடிச்சிருக்காருங்க. அந்த படம் பெரிய ஹிட் ஆகிருக்கு, கேரக்டர் வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி பாரதி ராஜா சாரோட கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நேற்று அவரோட இறப்பு செய்தி கேட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவரோட அந்த படங்கள்லாம் அவங்க பார்த்து ஃபீல் பண்ண விஷயங்கள்லாம் நினச்சி அவருக்கு வந்து இரங்கலும் தெரிவித்தாங்க. அவர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அவர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த நினைவுகளை வந்து மீடியாஸில் அப்போ இருந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.